0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க.

0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
1: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சுற்றிலும் 1000 சத்தம் வந்தாலும் இலக்கு ஒன்றாக மட்டுமே இருக்க வேண்டும். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்காகவே வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இனிமையாகவும் நிறைய தகவல்களை கொண்டு வந்திருக்கேன். அது ஒன்னா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி 1000 பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்னன்னா, இதெல்லாம் உன்னால் முடியாது, டைம் வேஸ்ட் பண்ணாத, வேற ஏதாவது பண்ணலாமே, அவனால் முடிஞ்சது உன்னால் முடியுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு முயற்சி பண்ணுற, என்ன பிரயோஜனம், இப்படிலாம் வந்துட்டு நெகட்டிவாக பேசுறதுக்காகவே நம்மளை சுற்றி ஒரு சில பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு ஃபுல்ஃபிலும் ஆகாதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்தை நோக்கி நம்மளால் போகவும் முடியாது. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறத விட நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணுது, நம்மளுடைய இலக்கு என்ன, அதை மட்டும் நோக்கி போய்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்கப்போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒரே மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு, கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். சோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக முதல் பாடலாவே லேசியோடைய தன்னானி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறாரு அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதுலாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி

விற்பனை செய்யப்பட்ட சன்னமல்லி 550 ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி 200 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரைக்குமே விற்பனை செய்யப்பட்ட சாமந்தி பூ இப்போ 300 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் வரைக்கும், 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்ட அரளியுடைய விலை இப்போ 300 ரூபாயிலிருந்து 320 ரூபாயாகவும் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அதாவது நாளையிலிருந்து வரலட்சுமி விரதம் வந்துட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு இருக்க போகுது. அதே மாதிரி ஓணம் மற்றும் மிலாடி நபியுமே வந்து வரப்போகுது, ஆவணி அபிட்டமே வரப்போகுது. ஸோ இது மாதிரி பண்டிகைகள் அடுத்தடுத்து வரதுனால பூக்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னும், இதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பூக்களுடைய விலை வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 34 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்திரிக்காய் 34 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 38 ரூபாய், முருங்கைக்காய் 20 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 45 ரூபாய், புவன் வாழை 45 ரூபாய், தேன்வாழை 55 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, வாழப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
4: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
3: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
5: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா. அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: மாற்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
3: இப்போ ஓணம் பண்டிகை கொண்டாட போறோம் இல்லையா? இப்போ ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி வந்துட்டு வரப்போகுது. அந்த டைம்ல 29ஆம் டைம்லாம் வந்துட்டு வரப்போகுது. மிலாடி நபி, ஓணம் பண்டிகை ரெண்டுமே வந்துட்டு ஒரே நாளில் வரப்போகுது. இதுக்காக சிறப்பு ரயில்கள் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இப்போ ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சேலம் வழியாக சிறப்பு ரயில்கள் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி பெங்களூரு டு திருவனந்தபுரம் ரயில் ஆகஸ்ட் மாதம் 20 அதாவது இன்னையிலிருந்து சாயங்காலம் 5:10 புறப்பட்டு கிருஷ்ணராஜபுரம், பங்காறுபேட்டை, குப்பம், சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம் டவுன், கோட்டயம், கங்கனாச்சாரி, அதுக்கப்புறமா வந்துட்டு திருவல்லா, செங்கானூர், மாவேலிக்கரை, காயங்குளம், கருணாகப்பள்ளி, சாஸ்தாங்கோட்டை, கொல்லம், வர்கலா வழியா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு திருவனந்தபுரத்தை அடையும் அப்படின்னும், இன்னைக்கு நைட்டு 9:25 சேலம், 10:30 ஈரோடு வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்கரையில் வர 22ஆம் தேதி மதியம் 12:40 கிளம்பி அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு பெங்களூருவை அடையும் அப்படின்னும், 22ஆம் தேதி நைட்டு 10:20 ஈரோடு, 11:25 சேலம் வந்து போகும் அப்படின்னும். அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் டு மங்களூர் சிறப்பு ரயில் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அதாவது நாளைக்கு 28 ஆகிய நாட்களில் நைட்டு 11:50 புறப்பட்டு பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, ஷெரானூர், திருவூர், கோழிக்கோடு, வடகரா, தலச்சேரி, கண்ணூர், பையனூர், நீலேஸ்வரம், காஞ்சங்காடு, காசர்காடு வழியாக அடுத்த நாள் காலையில் சாயங்காலம் வந்துட்டு 5 மணிக்கு மங்களூருவை அடையும் அப்படின்னும், அதிகாலை 5 மணிக்கு சேலம், 6:05 ஈரோடு வந்து போகும் அப்படின்னும். மறுமார்க்கரையில் ஆகஸ்ட் மாதம் 22, 29 ஆகிய தேதிகளில் நைட்டு 7:15 கிளம்பி அடுத்த நாள் காலையில் 11:35 சென்னையை அடையும் அப்படின்னும். மறுமார்க்கரையில் அதிகாலை வந்துட்டு 5:05 ஈரோடு, 6:07 சேலம் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த ரயில்களில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்மே இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ ஒவ்வொரு நாளுமே வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் சின்ன சின்ன மாற்றங்களாவது ஏற்பட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போ ஒரு வாரத்திலேயே வெள்ளியோடைய விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் வரைக்குமே சரிவடைஞ்சிருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச மார்க்கெட் நிலவரப்படி வெள்ளியோடைய விலை ஏற்ற இறக்கமாகவே தான் வந்துட்டு காணப்பட்டு வந்துட்டுருக்குது. அதுபடி நம்ம சேலத்தில் கடந்த வாரம் 13ஆம் தேதி கிராம் வெள்ளிக்கு வந்துட்டு 255 ரூபாய், கிலோவுக்கு 2.55 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. 15ஆம் தேதி கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைஞ்சிருக்குது. அதுபடி கிராமுக்கு 250 ரூபாய், கிலோவுக்கு 2.50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா நேற்று கிராமுக்கு 5 ரூபாய் சரிவடைஞ்சிருக்குது. அதோடைய படி இப்போ வந்துட்டு கிராமுக்கு 245 ரூபாய், கிலோவுக்கு 2.45 லட்சம் ரூபாய்க்கு இப்போ வெள்ளியோடைய விலை விற்பனை ஆகிட்டு இருக்குது. அப்படின்னும் இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே கிலோவுக்கு 10,000 ரூபாய் வரைக்குமே சரிவடைஞ்சிருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தங்கத்தோடைய விலையும் குறைஞ்சிருக்குது. நேற்று முன்தினம் கிராமுக்கு தங்கம் 14,240 ரூபாய், நேற்று 113,920 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. நேற்று கிராமுக்கு 35 ரூபாய், பவுனுக்கு 280 ரூபாய் குறைஞ்சிருக்குது. அதுபடி கிராமுக்கு 14,205 ரூபாய், பவுனுக்கு 113,640 ரூபாய் அப்படி மாதிரி வந்துட்டு இப்போதைக்கு நம்ம சேலத்தில் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒன்று அதிகமாகும் இல்லை கம்மியாகும் இப்படியே தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது.

அந்த வகையில் இப்போ நம்ம சேலத்தில் இன்னைக்கு அதோடைய தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,205 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 113,640 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.40 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ முட்டையோடைய விலை கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 வாரங்களாகவே 5.40 காசுகள் அப்படிங்கிற இதே விலையில் தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துகிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோடு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, 3769 கோயில்களுக்கு அறங்காவலர் பணிக்கான நியமனத்திற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 3769 கோயில்களுக்கு அறங்காவலர் நியமனத்திற்கான தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி அறநிலையத்துறை தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அறநிலையத்துறையை நிர்வகிக்கக்கூடிய நாகப்பட்டினம், திருச்சி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 3769 கோயில்களுக்கு அறங்காவலர் பணியிடங்கள் வந்துட்டு நியமிக்கப்பட இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான அறிவிப்பு, கோயில்களுடைய விவரங்கள், தகுதிகள் மற்றும் விண்ணப்ப படிவங்களுடைய விவரத்தை www.hrce.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமா பூர்த்தி செய்தோ அல்லது பதிவிறக்கம் செய்தோ உரிய ஆவணங்களோட சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேர்லியோ அப்படி இல்லைனா விரைவு தபால் மூலமாகவோ இணை மற்றும் உதவி கமிஷனர் அலுவலகங்களுக்கு செப்டம்பர் மாதம் 18 சாயங்காலம் 5:45 மணிக்குள்ளார கிடைக்கிற மாதிரி நீங்க அனுப்பணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட சொல்லி மறக்காம அப்ளை பண்ண சொல்லிடுங்க. மொத்தமாக 3769 காலி இடம் இருக்குது. www.hrce.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு வர செப்டம்பர் மாதம் 18 சாயங்காலம் 5:45 வரை கிடைக்கிற மாதிரி அந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி பூர்த்தி பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அடுத்ததா நம்ம சேலத்தில் மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அதோடைய நீர்மட்ட நிலவரம் இப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 83.71 அடியாகவும் நீர்விருப்பு 45.81 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 11,317 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 2,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த வாரங்களில் 12,000 அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ லைட்டாக வந்துட்டு குறைஞ்சி 11,317 கனஅடி அப்படி மாதிரி இப்போதைக்கு நீர்வரத்து இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு அதே மாதிரி தான், இது கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 2,000 கனஅடி அப்படி மாதிரி தான் இப்போதைக்கு நீர் திறப்பு இருக்குது. பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக ஜாரு முரளி என் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சில சிறப்பு ரயில்கள் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. அதே நேரத்தில் சில ரயில்களுடைய நேரத்தையுமே வந்துட்டு மாற்றம் செஞ்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, இன்னையிலிருந்து மங்களூர் சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல் ரயில் வந்துட்டு காட்பாடிக்கு அதிகாலை 3:48 பதிலாக 3:43 வாலாஜா ரோடுக்கு 4:08 பதிலாக 4:03 வந்தடையும் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரக்கோணத்துக்கு 4:40 பதிலாக 4:38 வந்து சேரும் அப்படின்னும், அதே மாதிரி திருவள்ளூருக்கு 5:05 பதிலாக 5:03 வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையம் டு சென்னை சென்ட்ரல் ரயில் வந்துட்டு நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் காட்பாடிக்கு அதிகாலை 4:08 பதிலாக 3:53 அரக்கோணத்துக்கு 4:53 பதிலாக 4:43 வந்தடையும் அப்படின் மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது மங்களூர் சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல் ரயிலில் பயணிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு மேட்டுப்பாளையம் டு சென்னை சென்ட்ரல் நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்துட்டு பயணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்க இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணகோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை ஜங்ஷன் சீரநாயக்கன் பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியப்பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை புதிய பஸ் நிலையம் இந்த பகுதிகள் இடத்துலையும் வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எது, இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்க

பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உடப்பேரும் ஒருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாய

0: விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ் சானிட்டரி வேர் ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்
1: JDS செராமிக்ஸ் டால்மியா போர்டு அருகில் கரும்பாலை கருப்பூர் ஃபார் கான்டாக்ட் 9363262809

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கு, சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகியின் நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த மஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி

அதை வந்து திறப்புலா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதற்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத குமரன் திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்க இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும் அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம் அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம், அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
2: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
1: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
3: ஏன் உனக்கு இந்த வேலை?
0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ வந்துட்டு அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்துட்டு 614 மருத்துவ படிப்பில் வந்துட்டு சேர்க்கை நடைபெற்றிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு விடுதாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ மருத்துவ கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டில் 614 மாணவ மாணவிகள் MBBS BTS படிப்புக்காக இடங்கள் வந்துட்டு கிடைச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி பள்ளிக்கல்வி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் MBBS BTS மருத்துவ படிப்புக்கான மாணவ கலந்தாய்வு வந்துட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டில் 614 மாணவ மாணவர்களுக்கு மருத்துவ ஒதுக்கீடு இப்போ வந்துட்டு கிடைச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க, செய்யப்பட்டிருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வில் 7.5% உள் ஒதுக்கீட்டில் 510 மாணவர்களுக்கு MBBS இடம், அதுக்கப்புறமா 104 மாணவர்களுக்கு MTS இடம் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 614 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும். MBBS படிப்பை பொறுத்த வரைக்குமே 323 மாணவர்களுக்கு அரசு கல்லூரிகள், 12 பேருக்கு ESI மருத்துவ கல்லூரிகள், அதுக்கப்புறமா வந்துட்டு 166 பேருக்கு தனியார் மருத்துவ கல்லூரிகள், 9 பேருக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆகிய இடங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி BTS படிப்பை பொறுத்த வரைக்கும் 16 பேருக்கு அரசு கல்லூரிகள்லையும், 88 பேருக்கு தனியார் மருத்துவ கல்லூரிகள்லையும் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னும். பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய சிறந்த மாணவர்கள்

வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வேலை வெள்ள எடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,44,7 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்முடைய சேலம் விமான நிலையத்தில் இருந்து பெங்களூர் கொச்சி பகுதிகளுக்கு அலையன்ஸ் ஏர் இண்டியா அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்துட்டு பயணிகள் சேவை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த சேவையில் வந்துட்டு உடான் திட்டத்தில் இயக்கப்பட இருக்கிறதுனால குறைந்த கட்டணத்தில் பல பேர் வந்துட்டு பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று காலையில் கொச்சியிலிருந்து சேலம் புறப்பட வேண்டிய விமானத்தில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதனால கொச்சி டு சேலம், சேலம் டு பெங்களூர் செல்ல வேண்டிய விமான சேவை நேற்று ரத்து செய்யப்பட்டிருக்குது. இது பற்றி முன்பதிவு செய்த பயணிகளுக்கும் வந்துட்டு தகவல் அளிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அது வழக்கம் போல் செயல்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக, இப்போ குழந்தைங்களெலாம் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இல்லையா, நம்ம வந்துட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் வந்துட்டு முறுமுறுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஆனால் அந்த ஸ்நாக்ஸே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு முறுக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ராகி முறுக்கு, இந்த ராகி வடை, இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆகும் ஆச்சு. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாகவும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சில பயன்களை விதைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ராகி வடந்த வெங்காயம், அதுக்கப்புறமா அந்த ராகி பவுடரு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்து நல்லா கலந்து நம்ம வந்து நம்ம சாதாரணமாக வடை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம போட்டு அந்த ராகி வடை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கும் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்துட்டு இந்த ராகியில் வந்துட்டு அந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்துட்டு உதவியாக இருக்கும். ஸோ இது மாதிரி குழந்தைகளுக்கான ஹெல்த் டிப்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு டாக்டர்ஸோட அட்வைசஸ், டீச்சர்ஸோட அட்வைசஸ், குழந்தைகளுடைய மழலை பேச்சுக்கள், இதெல்லாமே நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி கேளுங்க. ஸ்ரீகர்ணி அவங்களோட உங்களுக்காக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஸ்ரீகர்ணி அவங்க கூட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, தொழில் தொடங்குவது என்பது ரிஸ்க் எடுப்பதா விடாமுயற்சியா, தொழில் தொடங்குவது என்பது ரிஸ்க் எடுப்பதா அல்லது விடாமுயற்சியா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போது அடுத்தது உங்களுக்காக ஏரானந்த் நெஞ்சுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டு இதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இந்திய திறன் போட்டியில் பங்கேற்க விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலக திறன் போட்டிகள் ஐச்சி ஜப்பான் 2028 அப்படிங்கிற இந்த இது வந்துட்டு இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்கான இந்திய திறன் போட்டிகள் 2027 பதிவுகள் ஸ்டார்ட் ஆகியிருக்குது அப்படின் சொல்லியிருக்காங்க. இந்திய திறன் போட்டியில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னணி மாநிலமாக வந்துட்டு இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. அண்மையில் நடைபெற்ற தேசிய அளவிலான இந்திய திறன் போட்டியில் கூட தமிழ்நாடு ஒட்டுமொத்த தரவரிசையில் 2 இடத்தை பெற்று சாதனை படைத்ததோட உலக திறன் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த 12 போட்டியாளர்கள் தேர்வாகியிருந்தாங்க. இந்த போட்டி மூலமாக இளைஞர்கள் தங்களுடைய திறன்களை, தொழில் திறன்கள் மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி மாவட்ட, மாநில, மண்டல மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய போட்டியாளர்களுக்கு உலக திறன் போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வாய்ப்புமே வழங்கப்பட்டிருக்குது. 16 வயது முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். திறன் பிரிவை பொறுத்து வயது வரம்பு மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்கள், தொழில் பயிற்சி பெறக்கூடியவர்கள், இளம் தொழில் முனைவோர் ஆகியோர் தங்களது திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் 60 மேற்பட்ட தொழில் திறன் பிரிவுகளில் போட்டியில் பங்கேற்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பக்கூடிய தகுதியான இளைஞர்கள் https://www.skillindiadigital.gov.in/indiaskillscompetition அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த ஒரு அப்டேட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் அவங்களுடைய திருமண நாளை கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா சிவா, அதுக்கப்புறமா கனகா, இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு அவங்களுடைய திருமண நாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சிவா அண்ணா, அதுக்கப்புறமா கனகாக்கா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். எல்லா நாளுமே வந்துட்டு நீங்கள் லவ்வபுளாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்மே நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துகிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, தொழில் தொடங்குவது என்பது ரிஸ்க் எடுப்பதா விடாமுயற்சியா. தொழில் தொடங்குவது என்பது ரிஸ்க் எடுப்பதா விடாமுயற்சியா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787 7107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாதிரி நம்மளோட நிலை என்னான 9787 7107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரதுக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது, இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் இஸ்ரோ. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியில் இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதகாப்பட்டியில் இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில் இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில் இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில் இருந்தும், கோவிந்தன் அண்ணா வேப்பிலைப்பட்டியிலிருந்தும் இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கணேஷ், காவியா, சுபாஷ், தினேஷ், மாரிமுத்து, ஜோஷ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787 7107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நிந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயணர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும்
2: பிரதீபா. என்ன இப்படி பேசுறீங்க?
1: சும்மா வரும் ஞாயிற்றுக்கிழமை புதிய திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கலான்ட்டு எனக்கு ஆரம்பிச்சிருக்கேன். மக்களே எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான நாள் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன விளையாட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளா, சத்தலான நாளா, வேற லெவல் நாளா போகணும்னு சொல்லிக்கிற மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் நம்ம வந்து விளையாட போறோம். என்ன விளையாட்டு அப்படிங்கிற பேர் சொல்லிடுங்க பிரதீபா.
2: என்ன விளையாட்டு அப்படின்னா கரெக்டா சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: விளையாட போறோம்,
2: போறோம்,
1: விளையாட போறோம். அந்த கரெக்டா சொல்லுங்க விளையாட போறோம் அப்படிங்கிற அந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நாங்க வந்து ஒரு சில பொருட்களோ இல்லை விஷயங்களோ நாங்கள் கலந்து போட்டு தப்பு தப்பாக சொல்லுவோம். அதை நீங்கள் சீர்படுத்தி சொல்லணும். உதாரணத்துக்கு 22, 26, 23, 24, 25 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 23, 24, 25, 26, 27 சொல்லணும். நாங்கள் எத்தனை நம்பர் சொல்கிறோமோ அதை நாங்கள் கலந்து கலந்து கொச்ச கொச்சையாக சொல்லுவோம். நீங்கள் அதை சீர்படுத்தி தெளிவாக சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டை விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள்.
2: 9787-7007 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இருந்திருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ காலை வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா, எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்களுக்கு
3: நல்லா போயிட்டு இருக்கேங்க.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
1: உங்களுக்கான சதுரன வார்த்தைகள் என்னன்னா, திங்கள், வெள்ளி, புதன், வியாழன், செவ்வாய்.
3: திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி.
1: ஓகே, அடுத்து சனி, திங்கள், ஞாயிறு, செவ்வாய்.
3: ஞாயிறு,
1: சனி,
3: செவ்வாய், சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்.
1: அண்ணனே குழம்பி போயிட்டாரு பாவம். அடுத்து புதன், வெள்ளி, ஞாயிறு, திங்கள், வேலன். புதன், வெள்ளி,
3: புதன், வியாழன், வெள்ளி,
1: திங்கள், செவ்வாய் விட்டுட்டீங்க.
3: திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி.
1: சூப்பர் சூப்பர் மாணிக்கம் அண்ணா, அற்புதமா விளாண்டு ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. நம்ம தான் குழம்பு போய் கேட்குறோன்னு பார்த்தா அவங்க நமக்கு மேலே குழம்புறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக நீங்கள் மாணிக்கம் அண்ணா, ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நம்ம சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். நீங்களும் இந்த நாம் இதில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-7007 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் விளையாடலாம். இப்போ பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாண பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இருந்துருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம், கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களே, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவேன், அது வந்து கலந்து கலந்து செதற விட்டு சொல்லியிருப்பேன். மாணிக்கம் நான் சொல்கிற மாதிரி அந்த செதற விட்டதை கரெக்டாக சீர்படுத்தி சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு

0: ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பேர் சொல்றீங்க. சரி பாடி, விளையாண்டுருமா?
1: விளையாடலாம்.
0: ஓகே, உங்களுக்கானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு நாட்களை வச்சு சொல்றேன். செவ்வாய், புதன், வெள்ளி, வியாழன். செவ்வாய், புதன், வெள்ளி, வியாழன்.
1: செவ்வாய், புதன்,
0: செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளியா? ஓகே, அடுத்து சனி, புதன், வெள்ளி, வியாழன்.
1: நன்றி.
0: தாதுகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக சிறப்பாக அற்புதமாக வேற லெவலில் விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பாட்டி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
3: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
2: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
4: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும் திவாகர் மற்றும் பிரதீபா. ரெண்டு பேரும் வந்து
4: ஜாலியா,
3: சரிப்பா ஏதோ ஒண்ணுப்பா பிரதீபா, நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா இன்னைக்கு வந்து என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
4: கரெக்டா சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கரெக்டா சொல்லுங்க கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா,
3: என்னன்னா உங்ககிட்ட வந்து நாங்கள் நாட்களோ இல்லை மாதங்களோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயமோ நாங்கள் கலந்து கலந்து சொல்லுவோம், அதை நீங்கள் சீர்படுத்தி வரிசையாக சொல்லணும். இது அன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
4: ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம். வணக்கம் பாப்பா, நான் கஸ்தூரி பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பராக இருக்கோண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: ஓகே ஓகேண்ணா.
3: கஸ்தூரி அண்ணா எப்படி போயிட்டு இருக்கின்றனால் உங்களுக்கு?
5: இன்னைக்கு இல்லை பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுங்க. மழவே இல்லை, வெறும் வெயில் தான் கிடக்குதுங்க.
3: இங்கே வந்து நேற்று லைட்டாக மழை
5: வந்ததுண்ணா,
3: மற்றபடி பகல்லாம் வெயிலுக்கு பாரம்பிச்ச பார்க்காம வருதுண்ணா.
5: ரொம்ப வெயில், ரொம்ப ரொம்ப மோசங்க.
3: ஆமாங்கண்ணா,
5: ஒன்றும் சமாளிக்க முடியாத அளவுக்கு வெயில்
3: அடிக்குதுங்க. சரிங்க கஸ்தூரி அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
5: ஆ சொல்லுங்க.
3: ஆனால் உங்ககிட்ட நான் வந்து இப்போ வார நாட்களோ இல்லை மாதங்களோ கலந்து கலந்து சொல்லுவேன், அதை சீர்படுத்தி சொல்லணும்ண்ணா.
5: ஆ சரி சரிங்க.
3: ஓகே, நான் உங்களுக்கானது நான் மாதங்கள் சொல்கிறேன், ஆங்கில மாதங்கள். ஓகே, உங்களுக்கான ஆங்கில மாதங்கள் ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், மே, ஏப்ரல்.
5: ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே.
3: சூப்பரண்ணா. அடுத்து உங்களுக்கான அடுத்த மாதங்கள் ஆகஸ்ட், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர். ஆகஸ்ட், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர். அருமை அருமை கஸ்தூரி, நான் சூப்பரா நான் ரொம்ப நன்றி அண்ணா.
5: நன்றி
3: நன்றி. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நம்ம அருமையான கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. இன்றைக்கி என்ன விளையாட்டு விளாண்டுட்ருக்கோம் பிரதீபா? நம்ம
4: கரெக்டாக சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு.
3: சரி கரெக்டாக சொல்கிறேன், என்ன விளையாட்டு விளையாடுறேன்னு
4: சொல்லுங்கள். கரெக்டாக
3: கரெக்டாக சொல்கிறேன், என்ன விளையாட்டுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன்.
4: கரெக்டாக சொல்கிறீங்களா? என்ன விளையாட்டு அப்படின்னா, நான் உங்களுக்கு மாதங்கள் வாரங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி கேட்பேன்.
3: வாரங்கள் இல்லை, நாட்கள்.
4: உங்களுக்கான
3: மாதங்கள் கேக்குறேன். ஏப்ரல், ஜூலை, ஜூன், மே.
4: ஏப்ரல்,
3: ஜூலை, ஜூன், மே.
4: ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை.
3: ஓகே சூப்பர். அடுத்து செப்டம்பர், டிசம்பர், நவம்பர், அக்டோபர். செப்டம்பர், டிசம்பர், நவம்பர், அக்டோபர்.
4: செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
3: சூப்பராக விளையாண்டிங்க பிரதீபா, உங்களுக்கு கைத்தட்டெல்லாம் கொடுக்க முடியாது, இருந்தாலும் நல்லா விளையாண்டுங்க.
4: தேங்க்யூ.
3: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்களும் இதே போலவே வந்து எங்கள் கூட கரெக்டாக சொல்லுங்கள் விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் உடனே 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். உங்களுக்காக சூப்பரான அருமையான பாடல், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கரெக்டாக சொல்லுங்க கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு மாற்றி மாற்றி, அதாவது வாரங்களோ நாட்களோ இல்லை மாதங்களோ மாற்றி மாற்றி சொல்லுவோம், அதை நீங்கள் சீர்படுத்தி கரெக்டாக சொல்லணும். இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-107.8 ஏப்ரல் ஜூன் ஜூலை மே சண்டே டியூஸ்டே மாத்தி மாத்தி அதுதான் மாத்தி மாத்தி
1: எப்படி இது இல்ல
2: நீங்க வந்து எப்படி சொல்லணும்னா ஏப்ரல் மே
1: ஜூன் ஜூலை சண்டே மண்டே
2: நீங்க எப்படி சொல்லணும்னா மாதங்களை ஃபர்ஸ்ட் சொல்லணும் வாரங்களை இரண்டாவது சொல்லணும்
1: நாட்களை சொல்லிட்டேன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை சண்டே மண்டே
2: ஓ சூப்பர் அடுத்து ஆகஸ்ட் பிப்ரவரி மே ஜனவரி
1: ஆகஸ்ட் பிப்ரவரி மே ஜனவரியா மே இல்ல ஜனவரி பிப்ரவரி மே ஆகஸ்ட்
2: சூப்பர் சூப்பர் நீங்களும் ரொம்ப சூப்பராக விளையாண்டீங்க ஆனால் உங்களுக்கு கைத்தட்டல இல்லை
1: சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு நானே கைத்தட்டிக்கிறேன் மக்களே இதே போலவே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு பாட்டு கேட்டு வாங்க மக்களே

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும்
2: திவாகருடன். இன்னைக்கு கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு விளையாட போகிறோம். உங்ககிட்ட வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள் கலந்து கலந்து சொல்லுவோம், அதை சீர்படுத்தி ஆர்டரா நீங்க என்கிட்ட வரிசையாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமை அண்ணன் காத்துட்டு இருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ வணக்கம்.
3: இதுவரைக்கும் வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும் சந்திரசேகரனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இங்கெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நல்ல மழை பெஞ்சுது. எப்படி சேலம்ல மழை பெஞ்சுதா?
2: மழையெல்லாம் அவ்வளோக்கா இல்லைங்கண்ணா.
3: என்னப்பா அப்படி சொல்லிட்டேன் இருக்கே, சேலத்துல மழை இல்லையா?
2: ஆக்சுவலா நேத்து பெஞ்சதுனா பட் அந்த அளவுக்கு பெய்யல, லைட்டா தான்.
3: உங்களுக்கான
2: மந்த் பிப்ரவரி, ஏப்ரல், மார்ச், மே, ஜூன், ஜூலை.
3: ஓ, நடுப்புற மிஸ் பண்ணிட்டீங்கல்ல?
2: மிஸ் பண்ணல, எல்லாத்தையுமே கலந்து விட்டேன்.
3: அப்படியா? ஓகே, அப்ப வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை.
2: சூப்பர் அண்ணா. அடுத்து செப்டம்பர், நவம்பர், டிசம்பர், அக்டோபர், ஆகஸ்ட். செப்டம்பர், நவம்பர், டிசம்பர், அக்டோபர், ஆகஸ்ட். குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுங்கள் சில சமையான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கிட்டுவாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு கரெக்டாக சொல்லுங்க இல்லைனா அவுட் ஆயிருங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். அதாவது கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கிற பேரில் நம்ம ஒரு விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம். உங்கள்கிட்ட வந்து நாங்கள் மாதங்கள் இல்லை நாட்களோட இதை சொல்லுவோம், இல்லை எண்கள் கூட சொல்லுவோம். அதை நீங்கள் அப்படியே கேட்டு கரெக்டாக என்கிட்ட சீர்படுத்தி வரிசைப்படுத்தி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? சாப்பிட்டேன். நேத்து நம்ம ஏரியால மழையானா? தெரியுமா? ஆமாண்ணா, நான் உங்கள்கிட்ட நாட்கள் இல்லை மாதங்கள் வந்து கலந்து கலந்து கேட்பேன், அதை நீங்கள் சீர்படுத்தி கரெக்டாக சொல்லணும். விளையாடுவோமா? ஓகே. ஜூன், ஆகஸ்ட், ஜூலை, செப்டம்பர்.
2: ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்.
1: சூப்பர்ண்ணா. அடுத்து ஃபெப்ரவரி, ஏப்ரல், மே, மார்ச்.
2: ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே.
1: சூப்பர்ண்ணா, அருமையாக நீங்கள். ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி,
1: நன்றி. மகளை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவச்சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு, இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். தெரியலன்னா நாங்கள் திரும்ப சொல்கிறோம். என்ன கேம் அப்படின்னா வரிசையாக சொல்லுங்கள் அப்படின்ற கேம். அதாவது கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்டாக வரிசையாக. அதனால் அந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம். இந்த கேமோட ரூல்ஸ் சொல்லிடலாமே.
1: சொல்லிடலாமா? இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு சில மாதங்களோ இல்லை நாட்களோ சொல்லுவேன். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, இந்த மாதங்கள் இல்லை நாட்கள் சொல்லுவேன், கலந்து கலந்து சொல்லுவேன், அதை நீங்கள் வந்து கரெக்டாக சீர்படுத்தி சொல்லணும். இந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்ருக்கோம்.
5: இப்போ இந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம்.
1: ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம் திவா பிரதீபா. நெடுமாலையிலிருந்து இணைப்பில் என்பவர் எழுநரசி நிலையத்தில் அனைவரும் நலமா? நம் நேயர்கள் சிந்தங்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா?
1: எல்லாருமே நல்லா இருக்காங்கக்கா. நேயர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க.
5: நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன்ப்பா.
1: சூப்பரா அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
6: இன்னைக்கு நீங்க அதாவது மாத்தி மாத்தி சொல்றீங்க, அது வந்துட்டு ஆர்டரா சொல்லணும். ஆனா இங்க வந்து சடவுனா இருக்க ரேடியோ எல்லாம் கேட்க முடியாம போயிடுச்சு. விளையாடலாமா?
1: விளையாடலாம், விளையாடலாம்க்கா. உங்களுக்கான நான் நாட்கள் சொல்றேன், தமிழ்ல சொல்றேன் சரிங்களா? புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு.
6: ஞாயிறு

absorbed tea kada, sneak outs and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
2: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
1: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
3: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கேன் திவாகர் மற்றும் பிரதீபா. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு
4: என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கரெக்டாக சொல்லுங்கள் கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் மாற்றி மாற்றி நாட்களோ இல்லை மாதங்களோ கலந்து கலந்து சொல்வோம், நீங்கள் அதை வரிசையாக சீர்படுத்தி சொல்லணும்.
3: இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபா எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். மாதங்கள் சொல்றேன்னா, மார்ச், மே, ஏப்ரல், ஜூன்.
5: மார்ச், மே, ஏப்ரல், ஜூன்ங்களா?
3: ஆமாண்ணா.
5: மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்.
3: சூப்பர்ண்ணா. அடுத்து ஜனவரி, மார்ச், பிப்ரவரி, ஏப்ரல்.
5: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்.
3: சூப்பர்ண்ணா, அருமையா ஆடுங்க. ரொம்ப நன்றி அண்ணா.
5: தேங்க்யூ, தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி. ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
3: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி,
4: நன்றி அண்ணா.
3: நாட்டாமத்திலிருந்து ராஜஸ்கண்ணா நான் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. நான் அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுக்கு சிலஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாடன். உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கரெக்டாக சொல்லுங்கள் கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு மாற்றி மாற்றி வாரங்களோ இல்லை நாட்களோ இல்லை மாதங்களோ சொல்லுவோம், நீங்கள் அதை சீர்படுத்தி வரிசையாக சொல்லணும். இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
7: இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் நிறையா பேர் வந்து கால் பண்ணி விளையாண்டாங்க. இதே போலவே அவங்கள போலவே நீங்களும் விளையாடணும்னா பாப்பா பிரதீபா பாப்பா சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வாகை சுடுவார் நிகழ்ச்சியும் சரி, சோனா ஃபேமிலியும் சரி, நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா ஃபேம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் எதாக இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. அதே மாதிரி சோனா எஃப்எம் நீங்கள் வந்து எஃப்எம் ரேடியோவில் மட்டும்தான் கேட்க முடியும்னு இல்லை, நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் கூட கேட்டுக்கலாம். சோனா எஃப்எம் ப்ளே ஸ்டோர் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அதை கேட்டுக்கலாம், இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். இன்றைக்கி வாகை சுடுவாங்க கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். யாராவது விளையாடணும்னு சொன்னால் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. சமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில்
3: நினைச்சு திவாகர் என்னுடன் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து மாதங்கள் இல்லை நாட்கள் பெயர் சொல்லுவேன், அதை நீங்கள் கலந்து சொல்லுவேன், அதை சீர்படுத்தி சொல்லுவேன். எங்கள்கிட்ட இதுதான் இன்றைக்கி அந்த விளையாட்டை விளையாட ரூல்ஸாக வச்சுருந்தோம். நிறைய நேர்கள் கால் பண்ணி ரொம்ப உற்சாகமாக சூப்பராகலாம் இன்றைக்கி கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பெற்று வாழ்த்துக்கள். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நானும் பிரதிப்பாவும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
4: பிரதீபா.
3: நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை.
4: பை பை.

FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். வீட்டு தொட்டியிலேயே ஸ்ட்ராபெரியில இருந்து கொய்யா வரைக்கும் வளர்ப்பது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீட்டுல இடமில்ல, பால்கனி இல்லனா மொட்டை மாடியில தொட்டி மூலமா ஸ்ட்ராபெரி, எலுமிச்சை, மாதுளை போன்ற ஒரு சில செடிகளை ஈஸியா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராபெரி தொட்டிலையும் தொங்கும் பேஸ்கெட்கள்லயும் எளிதா வளர்க்கக்கூடிய பழங்கள்ல ஸ்ட்ராபெரியும் ஒன்று. அதிக இடம் தேவையில்லாததுனால பால்கனி மற்றும் மொட்டை மாடி தோட்டங்களுக்கு இது சிறந்த தேர்வா இருக்கும். எப்படி வளர்க்கறது? ஸ்ட்ராபெரிய விதையில இருந்து வளர்க்கறதை விட நர்சரியில கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான நாற்றுகளை வாங்கி நடுறது ஆரம்ப நிலையினருக்கு எளிதா இருக்கும். 10-12 இன்ச் அளவுள்ள தொட்டி அல்லது தொங்கும் பேஸ்கட்டை பயன்படுத்தலாம். தொட்டியோட அடிப்பகுதியில தண்ணீர் தேங்காத வகையில போதுமான வடிகால் துளைகள் இருக்கிறது அவசியம். மண்ணு நல்லா வடிகால் வசதியோட இருக்கணும். தோட்ட மண்ணை மட்டும் பயன்படுத்தாம மண் கலவைய உடன் கம்போஸ்ட் அல்லது வெர்மி கம்போஸ்ட் கலந்து பயன்படுத்தலாம். ஒரே தொட்டியில பல செடிகளை நடுவதா இருந்துச்சு அப்படின்னா செடிகளுக்கு இடையில போதுமான இடைவெளி விடணும். சுமார் 8 இன்ச் இடைவெளி வைக்கிறது நல்லது. சூரிய ஒளி மற்றும் தண்ணீர்னு சொல்லும் போது ஸ்ட்ராபெரி செடிக்கு தினமும் குறைஞ்சத 6 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி கிடைக்கிறது நல்லது. அதே நேரத்துல மண்ணு முற்றிலும் காஞ்சி போகாம பாத்துக்கலாம். ஸ்ட்ராபெரியில வேர் அமைப்பு ஆழமா இல்லாததுனால தொட்டியில மண்ணு சீக்கிரமாவே காஞ்சி போயிடும். அதனால குறிப்பா வெயில் காலங்கள்ல மண்ணோட ஈரப்பதத்தை அடிக்கடி பரிசோதிக்கணும். ஆனா தண்ணீர் தேங்கி நிற்கிறத தவிர்க்கணும். சரியான பராமரிப்போட சில மாதங்கள்லயே பழங்களை எதிர்பார்க்கலாம். குள்ள எலுமிச்சை. வீட்டு தொட்டியில வளர்க்க ஏற்ற பல செடிகள்ல குள்ள ரக எலுமிச்சை முக்கியமானது. குறிப்பா குள்ள எலுமிச்சை வகைகள் பெரிய மரங்களை போல அதிக இடத்தை ஆக்கிரமிக்காம தொட்டியில வளர்க்க ஏற்றதா இருக்கும். எப்படி வளர்க்கறது? குறைஞ்சது 16 இன்ச் அல்லது அதற்கு மேற்பட்ட பெரிய தொட்டி பயன்படுத்துறது சிறந்தது. செடியோட வேர் வளர்ச்சிக்கு போதுமான இடம் இருக்கிறதோட தொட்டியின் அடிப்பகுதியில வடிகால் துளைகள் இருக்கணும். நர்சரியில இருந்து நல்ல தரமான குள்ள எலுமிச்சை செடியை வாங்கி நடுறது எளிதான வழி. எலுமிச்சை செடிக்கு நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணு தேவை. தோட்ட மண்ணு கம்போஸ்ட் மற்றும் கோகோ பீட் போன்றவற்றை சரியான விகிதத்துல கலந்து பயன்படுத்தலாம். எலுமிச்சை செடிக்கு நல்ல சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். தினமும் குறைஞ்சது 4 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி கிடைக்கணும். அதிக சூரிய ஒளி கிடைக்கும் இடத்துல செடி நல்லா வளர்ந்து பூக்கள் மற்றும் பழங்களை தரும். மண்ணோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சமா காஞ்சதுக்கு அப்புறமா தண்ணீர் ஊத்தலாம். குறிப்பா

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை,

0: இதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டாரம் மங்களம் கிராமத்துல இருந்து உஷாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சிசு கண்ணு வைக்கிறப்ப எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அக்கா வந்து நம்ம கூட சொல்ல போறாங்க. அந்த அனுபவங்களை அக்கா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஆர்டர் பண்ணி கண்ணு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி விட்டு அதை வந்து கண்ணு வந்து உங்க இந்த ட்ரேவில தான் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து அந்த மண்ணு குரலோ அந்த எருவோட அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த தென்னை நாரோட போட்டது அந்த மண்ணு மண்புழு உரத்தோடவே கொடுப்பாங்க. அதை நோகாம 3 வரலால பறிச்சுட்டு அப்படியே வச்சு அமுக்கணும். சில பேர் எடுத்து பாத்தீங்கன்னா கட்டை வரல எடுத்து அதை அமைக்கிறாங்க, அப்ப அந்த தண்டு வந்து உடஞ்சிரும். உங்களுக்கு வந்து சிசு கண்ணுங்கிறதுனால கண்ணு வைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சேஃபா வைக்கணும். ஒரு ஒரு கண்ணு தான் வைக்கணும், 3 அடிக்கு ஒரு கண்ணு வச்சுட்டு வச்சு ஒரு 2-3 தண்ணி கட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி கட்டினதுக்கு அப்புறமா ஒரு 15 நாள் to 20 நாள் ஆயிடும், அப்படியே பில்லு வர ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 இல 4 இல வந்துடும் கத்திரி. அப்ப லைட்டா வந்து கண்ணு கிட்ட வெட்டாம கை போட்டு பிடுங்கிட்டு பக்கத்துல இருக்கிற பில்ல வெட்டி விட்டுருவோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 30 நாள் 40 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடி களை வெட்டுற மிஷினாலே வெட்டி விட்டு செடிக்கிட்டு இருக்கிறத மட்டும் கொத்தி விட்டுருவோம். கொத்தி விட்டு திரும்ப ஒரு 45 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் உடனே அந்த மண்ணு மறுபடியும் பாறை விட்டு மண் அணைப்போம், உரம் போடுவோம். உரம் வந்து என்ன போடுவோம்னா மண்புழு உரம், சோடாமோனஸ், டைக்கோ வருமா, அது மாதிரி உரம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு என்ன தேவைப்படுதோ அது வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் உரம் அடி உரம் கொடுப்போம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பூச்சி தெளிப்பான வந்து பூச்சி வெரைட்டின்னு சொல்லிட்டு இயற்கையிலேயே வந்து இப்ப நிறைய இந்த மருவத்தூர்ல எல்லாம் வந்து குழுவா சேர்ந்து இந்த மாதிரி பூச்சி வெரைட்டி பஞ்சக்காவியா அமிர்த கரைசல் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது அப்போ வந்து எவ்வளவு தேவைப்படுதோ பூச்சி எப்படி இருக்கு செடி தாக்களை பொறுத்து கொடுப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு சராசரி ஒரு 50 நாள்லயே பாத்தீங்கன்னா காய் அறுவடைக்கு வந்துடும். காய் அறுவடைக்கு வந்துச்சு அப்படின்னாக்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உழவர் சந்தைக்கு வந்து காய் கொடுத்தோம். அப்போ உழவர் சந்தைக்கு எங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா இங்க வந்து டிராவல் வந்து ரொம்ப லாங் டிராவலா இருக்கிறதுனால அப்புறம் லோக்கல்ல காய்கறி கொடுக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஒரு 50 கிலோ 60 கிலோ வருதுன்னா இங்க லோக்கல்லே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 100 கிலோ 150 கிலோ வருது அப்படின்னா பெரம்பூருக்கு மார்க்கெட்டுக்கு ஏத்தி விட்டுருவோம். அவங்களே ஆட்டோல ஏத்தி அனுப்பிவிட்டோம்னா வாரத்துக்கு ஒரு டைம் பேமெண்ட் பண்ணிடுவாங்க.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அதுல வந்து முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பூச்சி தாக்குதல் அப்படின்றது ஏற்படுது, அதுக்கப்புறமா காய் அறுவடைக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், விற்பனை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்த

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
2: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
1: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
3: ஏன் உனக்கு இந்த வேலை?
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் மூங்கில்பாடி கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி கவிதாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எள்ளு விவசாயம் எந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இயற்கை விவசாயம் பண்றதுனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொல்ல போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: எள்ளுக்கு ஒண்ணும் பெருசாலா இல்லைங்க மேம். எள்ள விதைச்சு விடுவோம். எள்ள விதைச்சிட்டு ஒரு 15 நாள் 17 நாள் கிரிமிச்சு களை எடுப்போம். களை எடுத்துட்டு உங்களை அதுக்கெல்லாம் நான் கீழே எதுவும் போட மாட்டேன். நெல்லங்காட்டுக்கு போட்டு விட்டதுதான். அதை அப்படியே விட்டுட்டு எள்ளுக்கு கீழே வந்து இந்த நுண்ணுயிர்கள் மட்டும் கீழே விடும் பொழுது 2 தண்ணிக்கு 1 தண்ணி நான் சொட்டு நீர்ல தான் பண்ணுவோம். உயிர் உரங்கள் வந்து நம்ம கீழே விட்டுட்டு இருப்போம். அது வந்து செடியை நல்லா வாட விட்டுருவாங்க. ஒரு முதல் களை எடுத்துட்டு ஒரு 20 நாள் விட்டு செடி நல்லா வாடு பிறகு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகும். நல்ல பக்க கிளைப்பு வச்சு வரும். அதாவது கொஞ்சம் நல்லா கிளைச்சி வந்துட்டு பூ எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மேல இருக்கிற கொழுந்தை வந்து கிள்ளி விட்டுருவாங்க. கரெக்டா தண்ணி விட முடியும். தண்ணி என்கிட்ட நிறைய இருக்குன்னு ப்ராப்பரா பண்றவங்க மேல கொழுந்தை கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே இருக்க எல்லா இலைகள்ல இருந்தும் பக்க கிளைப்புகள் வந்து வரும். அது வந்து பின்னியும் ஜோரா நல்ல கிளைப்பு எடுத்து உங்களுக்கு எள்ளு நல்ல மகசூல் அதிகமாகவும் கிடைக்குமா. நான் விவசாய பெருமக்களுக்கு நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதாங்கம்மா. கடவுள் வந்து அடுத்த ஜென்மன் ஒண்ணு நமக்கு கொடுத்துருக்கானான்னு தெரியாது. இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு பிறப்பை வந்து மனித பிறப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மனித பிறப்புல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மண்ணை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மண்ணை நல்ல ஒரு உணவை ரெடி பண்ணி நாம சாப்பிட்டுட்டு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி எந்த ஒரு நோயும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பிரஷர் சுகர்னு ஆஸ்பத்திரிக்கு போயெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நான் அதே மாதிரி நாமளும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு மண்ணை எந்த ஒரு முடிஞ்ச ஒரு தயவு செஞ்சு களைக்கொல்லியோ கெமிக்கல் எதுவுமே போடாம இயற்கையான முறையில எளிமையான முறையில நிறைய நல்ல இயற்கை விவசாயம் வந்து செய்ய முடியும்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல செய்யும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு பெருசா ஒன்னும் லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மண்ண வந்து தயாராகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதனால பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

பொறாமை கென்றுமே பாரிசு இருக்கு. அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ள. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை உன்னை எதுக்காய் எவனும்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய நானோ தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நானோ தொழில்நுட்பத்துல பாதுகாப்பு பத்தி சொல்ல போறாங்க. அதை எந்த மாதிரி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: மூன்றாவது தொழில்நுட்பம் வந்து கேட்ஜஸ் டெவலப்மெண்ட், அதாவது ஆன்சைட் டிடக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட் ரெசிடியூ, நைட்ரஜன் டெஃபிஷியன்சி, மாய்ஸ்சர் ஸ்டேட்டஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். கடைசியா சொல்றது என்னன்னா, அதாவது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். எல்லாரும் நானோனா பயந்துக்கிறாங்க. நானோ பார்ட்டிகல் ரொம்ப சிறுசா இருக்கிறதுனால மக்கள் பயன்படுத்தும் போது காற்றிலோ அல்லது தண்ணியிலையோ கலந்து மக்கள் ஃபுட் செயின்ல கலந்துருச்சுன்னா மக்கள் பாதிப்படைவாங்கன்னு பயப்படுறாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் இந்தியா லெவல்ல டெவலப் பண்ண அந்த டாக்குமெண்ட் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விஞ்ஞானிகள் மூலமா டெவலப் பண்ணக்கூடியது. பர்டிகுலர்லி டாக்டர் கே ஏ சுப்பிரமணியன் என்னுடைய பேர் தான். அவர் நாங்க என்னுடைய எக்ஸ்பெக்டேஷ பேஸ் பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட் டெவலப் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட் என்னெல்லாம் சேஃபா இருக்கோ அதை மட்டும்தான் விவசாய பெருமக்களுக்கு பயன்படுத்தும். அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஈவன் இஃப்கோ நானோ யூரியா நோட்டிஃபை பண்ண போது கூட இதை மாதிரி பல டெஸ்ட் எல்லாம் பண்ணி, அதாவது இந்த நானோ பொருட்கள் மைக்ரோ ஆர்கானிசம், பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ், பிரிடேட்டர்ஸ், பேராசைட்ஸ், எர்த்வம்ஸ், ஹனிபீஸ், ஹியூமன் செல் லைன், இது ஜீப்ரா ஃபிஷ், எல்லா ஆர்கானிசத்துக்கும் இது சேஃபா இருக்குன்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த நானோ தொழில்நுட்பங்கள் வந்து விவசாய பெருமக்களுக்கு கொண்டு சேர முடியும். ஸோ பல தொழில்நுட்பங்களை பற்றி இப்போ பார்த்தோம். இந்த தொழில்நுட்பங்கள்லாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் நானோ டெக்னாலஜி, அதாவது வேளாண் நானோ தொழில்நுட்ப துறையில் வந்து அவைலபிளாக இருக்கும். நிறைய ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் விவசாய பெருமக்களுக்கு தேவையான அளவு உற்பத்தி பண்ணி நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பல கோடி ரூபா செலவு பண்ணி இந்த தொழில்நுட்பங்கள்லாம் கண்டுபிடிச்சிருந்தாலும் வேளாண் பெருமக்களுக்கு கிடைக்கும் போது அது எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நானோ தொழில்நுட்பத்தை பற்றிய கருத்துகள் நான் மட்டும் இல்லை, என்னுடைய சார்ந்த விஞ்ஞானிகளும் விளக்கங்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இந்த 7 டாபிக்ல பேச இருக்கிறாங்க. என்னுடைய பிரசன்டேஷன் வந்து ஓவர்வியூ ஆஃப் சென்டர் ஃபார் நானோ டெக்னாலஜி. எந்த விளக்கங்கள் வேணுமோ, ஏதாவது இடுபொருள்களோ அல்லது நானோ தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை பற்றிய விளக்கங்கள் கிடைக்கணும்னா நீங்க பேராசிரியர் மற்றும் தலைவர் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் நானோ டெக்னாலஜி, அதாவது வேளாண் நானோ தொழில்நுட்பத்துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ங்கிறதுக்கானவரெல்லாம் இந்த நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் அதிக லாபம் பெறணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இந்த நானோ தொழில்நுட்பத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: இந்திய பொருளாதாரத்துல முதுகெலும்பாவும் நாட்டோட உணவு பாதுகாப்புல அடிப்படையாவும் திகழ்றது விவசாயத்துறைன்னு சொல்லலாம். கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்க கூடிய உழவர் பெருமக்களோட வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறதுலயும் விவசாயத்தை லாபகரமான தொழிலா மாத்துறதுலயும் குறைஞ்சபட்ச ஆதார விலை மற்றும் அரசு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகைகள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. விவசாய விலை பொருட்களின் சந்தை விலை குறையும் காலங்கள்ல விவசாயிகள் நஷ்டமடையாம பாதுகாக்கிறதே குறைஞ்சபட்ச ஆதார விலையோட முதன்மை நோக்கம்னு சொல்லலாம். இந்த நிலையில நெல் மற்றும் கரும்புக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகையை உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதனால சன்ன ரக நெல்லுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு திருப்தி அளிச்சிருக்கிறதுனாலும் பொது ரக நெல்லுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க கூடிய ஊக்கத்தொகை ஏமாற்றத்தை தந்திருக்குன்னு சொல்றாங்க. 2025-26 சாகுபடி ஆண்டுக்கான நெல் கொள்முதல் விலையை நிர்ணயிச்ச மத்திய அரசு குறைஞ்சபட்ச ஆதார விலைய பொது ரகத்துக்கு ₹2,369 அப்படின்னும் சன்ன ரகத்துக்கு ₹2,389 அப்படின்னும் உயர்த்தினப்ப மாநில அரசும் ஊக்கத்தொகைய உயர்த்திருக்காங்க. அதன்படி பொது ரகத்துக்கு குவிண்டாலுக்கு ₹131 மற்றும் சன்ன ரகத்துக்கு ₹156 ஊக்கத்தொகையா வழங்கப்பட்டு பொது ரகம் ₹2,500 அப்படின்னும் சன்ன ரகம் ₹2,545 அப்படின்னும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. நடப்பு 2026-27 சாகுபடி ஆண்டுக்கான குறைஞ்சபட்ச ஆதார விலைய கடந்த மே மாதம் அறிவிச்ச மத்திய அரசு குவிண்டாலுக்கு ₹72 வரைக்கும் கூடுதல் விலை நிர்ணயம் செஞ்சு பொது ரக ஆதார விலைய ₹2,441 சன்ன ரக ஆதார விலைய ₹2,461 உயர்த்தி இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய அறிவிப்புல மாநில அரசின் ஊக்கத்தொகையா சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ₹289 மற்றும் பொது ரக நெல்லுக்கு ₹159 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா நடப்பு பருவத்துல சன்ன ரக நெல்லோட மொத்த கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு ₹2,750 அப்படின்னும் பொது ரக நெல்லோட விலை ₹2,600 அப்படின்னு உயர்த்தப்பட்டிருக்கு. முன்னதா சன்ன ரக நெல்லுக்கு ₹156 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில இப்ப கூடுதலா ₹133 சேர்க்கப்பட்டு ₹289 அப்படின்ற ஊக்கத்தொகை உயர்த்தி நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வாக்குறுதிப்படி நெல்லுக்கான கொள்முதல் விலை ₹3,500 உயர்த்தப்படும் அப்படின்னு விவசாயிகள் நம்பியிருந்தாங்க. அதனால இப்போதைய அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தையே தந்திருக்கு. சன்ன ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகை அறிவிப்பு கூட ஓரளவு திருப்திகரமா இருக்கு. இருந்தாலுமே பொது ரக நெல்லுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட ₹131 உதவி தொகையை விட வெறும் ₹28 உயர்த்தப்பட்டு ₹159 அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுனால விவசாயிகள் கொஞ்சமா அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க நெல் விலை அறிவிப்பு இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: ஒவ்வொரு நாளும் வந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நிறைய பேரை நம்ம மீட் பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யாரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியோ டே. ஸோ இன்னைக்கு நாள் கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ரேடியோ அப்படின்னு வரும்போது என்னோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு விஷயம், சின்ன வயசுலேருந்து அந்த ரேடியோவை கேட்கணும், அந்த ரேடியோவில் பேசணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ டைம் நான் வந்து மொபைல் நம்பரை போட்டு கேட்டிருப்பேன். பட் ஒரு நாளும் வந்து எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சதுல. ஆனா இப்ப பாருங்க, அப்படியே என்னோட வாழ்க்கை வந்து மாறி போயிடுச்சு. ரேடியோல நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறத நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி என்னோட வாழ்க்கை மாறி போயிடுச்சு. அந்த நாள்ல நான், அதுவும் இந்த ரேடியோ தினத்துல இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த மகிழ்ச்சியான விஷயத்துல இந்த ரேடியோ இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐ தான். சோ ஏஐ அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கு, ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த ஏஐ வச்சு இப்போ இருக்க காலகட்டத்துல ரேடியோலயும் சரி இல்ல நார்மல் லைஃப்லயும் நம்ம வந்து
2: லைப்ரரி உங்க வீட்டுக்கு எந்த புத்தகம் மாதேதல் வாழைதல் புத்தகம் எது இருந்தாலும் நான் வந்து உங்க வீட்டுக்கு தெரிய வந்து போடுறேன், தொடர்பு கொள்ளுங்க, கேபிள் டிவியை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சிம்பிளா அது விளம்பரம் பண்ணேன். அதை கேட்டுட்டு நிறைய பேர் கேபிள் டிவி ஓனர் கேட்க ஆரம்பிச்சார். ஏன்னா இது ரொம்ப போச்சுன்னு அவர் வந்து நடந்து வரது பின்னாடி சவுண்டு பேக்ரவுண்ட் சவுண்டு எல்லாமே அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எதுவுமே கிடையாது. எல்லாம் அந்த சவுண்ட் ட்ராக் வச்சுக்கிட்டு ஒரு டோட்டல் என்டையர் ஷார்ட் ஃபிலிம்க்கும் நான் வந்து மியூசிக் போட்டு கொடுத்தேன். டெக்கு வச்சுக்கிட்டு, ரெண்டு டெக்கு தான், பல இது கிடையாது, டிஜிட்டல் கிடையாது. அப்படி டெக்கு வச்சுக்கிட்டு டப்பிங் மட்டும் பண்ணோம், நானும் வாய்ஸ் கொடுத்தேன், டப்பிங் வாய்ஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி தான் என்னோட ஜேர்னி ஆடியோ இண்டஸ்ட்ரியில் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
1: ஆரம்பத்தில் ஆடியோ அப்படின்னு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதில் நிறைய கற்றுக்கிட்டதுனால தான் இப்போ ஏஐ துறையில் வந்து நான் சக்ஸஸாக இருக்கிறதுக்கான காரணமாக மாறி இருக்குன்னு சொல்லி ஜெகதீஷ் சார் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக இரண்டு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன். நேரிலே

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை அவர் திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு, இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறாரு. சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எந்த சிறப்பு விருந்தினர் பேச போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5th Gen AI ஸ்டுடியோனுடைய உரிமையாளரா இருக்கக்கூடிய ஜெகதீசன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த AI அப்படின்னு வரும்போது இதை கத்துக்கிட்டு நம்ம வந்து இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து வளர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம்.

0: உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? எந்த தருணத்தில் சார்?
1: அதாவது நான் ஏஐ, நீ ஃபஸ்ட்டு கேட்டுக்கலையே, ஏஐ பற்றி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ஏஐ வந்து 50 வருஷமாக இருக்குது, 50 இயர்ஸாகவே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த விஷயமும் ஒரு ஏஐ தான். ஆடியோ கிரியேட்டிவ் சவுண்ட் கார்டில் என்ன வரும்னா, உங்களுக்கு அதாவது சாஃப்ட்வேர் வந்து உள்ளார இருக்குது, சிப்புக்குள்ளார இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் சிப்புக்குள்ளார இருக்குது, ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். நீங்கள் சவுண்டு 5.1 ஆடியோ, ஸ்டீரியோ ஆடியோ, முதல்ல ஸ்டீரியோ ஆடியோ கொண்டு வரதே கஷ்டம், அது பிரித்து கரெக்டாக கொடுக்கும். அதான் வந்து உள்ளாரே சிப்புக்குள்ளாரே இருக்கிற ஒரு ஆட்டோமேஷன், எல்லாமே ஆட்டோமேஷன் சொல்லுவோம், இந்த ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு தான் ஏஐன்னு சொல்கிறாங்க. முதல்ல அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டரே அதுவே தானாக ஒர்க் பண்ணும், அதுதான் நம்ம 5th generation சொல்லுவோம். ஜென்ரேஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர், 5th generation தான் ஏஐன்னு சொல்லுவோம். அதுதான் என் கம்பெனி பேருக்கு வச்சுருக்கேன். 32 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்போ வச்சாலும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பேன். என்ன என்னோட குருநாதர் வந்து தங்கமுத்திரைன்னு துரைராஜ் அவர் எழுதிருந்தாலும் இன்னோவேட்டிவாக பண்ணுவார். இண்டஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரின்னு வச்சார், கோல்டன் ஹார்வெஸ்ட் கம்பெனின்னு வச்சார். அதனால் இன்னோவேட்டிவாக பேர் வைப்பேன். அதான் ஸ்டார் கம்ப்யூட்டர்னு வச்சேன், குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வச்சேன், மார்ஸ் லைப்ரரி, சர்க்குலேஷன் லைப்ரரின்னு வச்சேன். அப்புறம் 5th gen இன்ஃபோடெக் அப்படிங்கிற பேர் வந்து நான் சூஸ் பண்ணேன். அந்த பேர் தான் ஏஐ. 32 வருஷத்துக்கு முன்னாடி நான் சூஸ் பண்ணேன். அப்போ இருந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஏஐ சம்மந்த. நான் கோடர், 3 வருஷம் கோடிங் படித்தேன், வேலை கிடைக்காம தான் வெளியே வந்தேன். அப்புறம் கிராஃபிக் டிசைன் ஆரம்பிச்சுட்டு தான், அதில் வேலை நிறைய வர வர தான் சொல்லி தரணும்னு நினச்சேன். இதேமாரிட்டா நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். சொல்லிக் கொடுக்க எனக்கு வந்து வெப்சைட் டிசைன் பண்ணுற சான்ஸ் வந்தது. வெப்சைட் டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஆட்டோமேஷன் டூல்ஸ் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஏஐ டூல் வச்சு தான் நான் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கினேன், பெஸ்ட் டிசைனர் அவார்டு. mineralstone.com அப்படின்னு ஒரு வெப்சைட், அந்த ஜோடர்கா மின்லட்ஸ் பையன் சதீஷ்னு ஒருத்தர், அவருக்கு தான் நான் வந்து டெவலப்பிங் பண்ணி கொடுத்தேன். என் டீம் செட் பண்ணேன், ஒரு 10 பேருக்கு வேலை வச்சு வேலை வாங்கி டோட்டல் வெப்சைட்டும் முடித்தேன். இன்டர்நேஷனல் அவார்டு கிடச்சது. அதுவும் ஏஐ டூல் தான், ட்ரீம் யூவர்னு ஒரு சாஃப்ட்வேர், அதுவும் ஏஐ டூல் தான். அப்போ அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏஐ டூல்ஸ் அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
0: இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் இருக்குல்ல சார். இப்போ உங்களுக்கு வந்து ஏஐ வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஒரு கம்பெனியாக நம்ம நடத்த ஆரம்பிக்கலாம், அதில் வந்து நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம்ல, எந்த டைமில் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது?
1: அதான், நான் 3 வருஷம் படித்தேன், வேலை கிடைக்கல. நான் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக போனேன், கம்ப்யூட்டர் 3 வருஷம் படித்தேன் கோடிங்க. நான் ஸ்ட்ராங் டிகிரி கிடையாது எனது. நான் வந்து பார்த்தீங்கன்னா +1 ஃபெயிலு, +2 டியூட்டோரியலில் படித்தேன், ஒரே ஆட்டமில் பாஸ் பண்ணலாம் தான். அப்புறம் வெளியே வரப்போ டைரெக்டாக ஜாப் போயிட்டேன். ஜாப் போயிட்டு தான் நான் கம்ப்யூட்டர் படித்தேன். என்னோட குருநாதர் சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் படிக்க போனார். அதுதான் கம்ப்யூட்டர் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நம்ம வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது மனசில். அப்புறம் பார்ட்னர்ஷிப் எல்லாம் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக் கண்ட்ரி ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு டமிஸ் புக் வச்சு டிசைன், ஒரு சினிமாட்டிக்கல் டிசைன் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன், புக்கில் வச்சு பண்ணேன். பண்ணதில் டிசைன் பண்ணி கொடுத்தோன்னே எங்கே காசு கொடுத்தாரு, காசு கொடுத்தோன்னே இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ஒரு விஷயம் பண்ணோம்னா உடனே நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுல, இத்தனைக்கும் டமிஸ் புக் வச்சு தான் படித்து ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தேன், கையில் காசு கொடுக்குறாரு, இதுதான் சொல்லி தரணும், ஏன் தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இதுதான் சொல்லி தரப்போகிறேன், நான் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அப்போ தான் நான் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்.
0: நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்ற மாதிரி தன்னோட வாழ்க்கை அனுபவத்தை எல்லாத்தையும் நம்ம கூட வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு ஜெகதீசன் சார். ஸோ அவர்கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
2: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
1: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
3: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும்பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எந்த சிறப்பு விருந்தினர் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5th ஜென் ஏஐ ஸ்டுடியோவினுடைய உரிமையாளர் ஜெகதீசன் சார் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து நம்ம பேசி ஏஐ பத்தின நாலேஜ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெகதீசன் சார், நீங்க சொல்லியிருந்த மாதிரி ஏஐ அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தீங்க.

0: இப்போ ஏஐ வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
1: அதாவது அது எது ஒன்றையும் பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கெல்லாம் லே ஆஃப் நடக்குது, நிறைய வேலை இழப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலன்னா வேலை போக தான் செய்யும். இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும், அப்டேட் பண்ணலன்னா உங்களுக்கு வேலை போக தான் செய்யும். ஏன் சிம்பிளான விஷயம் தானே, ஏஐ வந்து ஏஐ பற்றி ஏஐ சொல்லிடுது, ஏன் அதை ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த நாலேஜ் கெய்னிங், நாலேஜ் அப்டேட் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஏஐ டூலை எடுத்துக்கிட்டு நீங்கள் அழிக்கவும் யூஸ் பண்ணலாம், ஆக்கவும் யூஸ் பண்ணலாம். நான் அந்த காலம் சொல்லுவாங்கள்ல, கத்தி எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் ஏஐ. அப்போ அது நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது.
0: ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏஐ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இதை வச்சு நம்மளுடைய பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கை முறையிலையாக இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் அடுத்தடுத்து வளரணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஏஐ எப்படி சார் பயன்படுத்தலாம்?
1: இப்போ நம்ம வந்து எல்லாரும் வேலையை நோக்கி தான் ஓடுறாங்க. ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், ஜாப்னு தான் ஓடுறாங்க. இப்போ ஜாப் வந்து எப்படி கிடைக்கும்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் கம்பெனிக்காரர் வந்து என்ன எதிர்பார்க்குறான்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கீங்கன்னு தான் எதிர்பார்க்குறான். அப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்கிற பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதாக இருந்தால் அவன் நாலேஜ் அப்டேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஏன்னா கிட்ஸ்லேருந்தே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். கிட்ஸுக்கு உண்டான

0: கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு, இத்தனையும் முடிச்சாதான் வெளியே வரும். ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ரைம்ஸ் பண்ணி கொடுன்னா உடனே பண்ணி கொடுத்துருது இல்லையே, 5 மினிட்ஸில் நமக்கு வந்துடுது. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு பாசிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு படிக்கிற பசங்களுக்கு டவுட் இருக்கிற சப்ஜெக்டில் என்ன டவுட்டுன்னு கேட்டால் உடனே சொல்லிடுது. அது விசுவலாகவும் சொல்லும், பிக்சராகவும் சொல்லும், வீடியோவாகவும் சொல்லும், ஆடியோவாகவும் சொல்லும். காலேஜ் பசங்களுக்கு அதே தான். அப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்குண்டான ஆன்சர் தான் பண்ண தெரியும் ஏஐக்கு. அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இடியட்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஒரு ஏஐ கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அப்போ நீங்கள் கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறது நான் புரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஏஐ கிட்ட கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்டு அது ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஆன்சர் சரியாக நீங்கள் கேள்வியை புரிஞ்சிக்கலன்னா கரெக்டாக கேள்வி கேட்கணும். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், சாட் ஜிபிடியில் ஃபஸ்ட்டு கேட்டுருவேன். அது என்ன, நம்ம தமிழ்லாம் புரிஞ்சுக்கும், இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் இல்லை, தமிழ்லேயே பேசலாம், தங்கிலீஷில் பேசலாம், எந்த லாங்குவேஜ்லாம் பேசலாம். அதுக்கிட்ட பிரதர் தான் ஆரம்பிப்பேன். ரொம்ப பர்சனல் டச் வச்சுக்கிட்டு தான் பேசிகிட்ருக்கேன். சாட் ஜிபிடி கூகுள் தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேசுவேன், பேசி ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட எல்லாம் கேட்டுருவேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் வரதுக்கு முன்னாடி பேசிகிட்டு தான் வந்தேன். காலையில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மத்தியில் தான் உட்காந்து இந்த மாதிரி ரேடியோ இதில் பேச போகிறேன், இதான் நான் வந்து டாபிக் பேச போகிறேன், நான் வந்து இதை பற்றி ஒரு கூட்டுன்னு சொன்னேன்னு அது டீட்டெயிலில் கொடுத்துருச்சு. என்னெல்லாம் பேசணும், என்ன பேசக்கூடாது, எல்லாமே டெக்னிக்கலாக போகாத, நல்லா ஸ்மைலியாக இதாக பேசு, அதான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கேன் என்ன, அதை வச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்.
1: இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து உயர்த்தறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவர் பேச்சு வழக்கில் நண்பர் போல் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிக்கும், அது இன்ஃபர்மேஷனாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்துறது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை வளரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் சார் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன். நேர்களை

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களை. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட சிறப்பு விருந்தினராக வந்து ஜெகதீசன் சார் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்ஸிட்டி, ஜெமினாய் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஏஐலாம் இருக்க ஆரம்பிக்குது. இந்த ஏஐ எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கையில் வளரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இதே வந்து இந்த ரேடியோ துறை அப்படின்னு வரும்போது இதில் வந்து இந்த ஏஐலாம் எப்படி சார் பயன்படும்?
2: ஆக்சுவலாக நான் அதான் ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ விளம்பரம் கொடுத்தது நான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரேடியோ, நம்ம அந்த காலத்துல இருந்து ரேடியோ ஸ்டேஷனில் நமக்கு பிடிச்ச ஆடியோல நிறைய பேர் இருக்காங்க. நான் ரேடியோ கேட்டு பழகி வளர்ந்த பையன் நான், 70s கிட்ட நான். அப்போ அந்த காலத்தில் ரேடியோ தான், அதுக்கப்புறம் தான் ஒலியும் ஒலியும் வந்தது. அது வந்து டிவியில் பார்க்குறதுக்கு கியூ கட்டி நின்று பார்ப்போம், அந்த மாதிரி தான் வளர்ந்தேன். அப்போ ஆடியோவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் கிட்டார் ப்ளே பண்ணுவேன், அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்படி வந்ததுனால ஆடியோவில் என்னென்ன அப்டேட் வந்தாலும் நான் வந்து பண்ணிடுவேன், கற்றுக்குவேன். இப்போ சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து ஒரு படிப்பு இருக்குது. சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான படிப்பு. ஈவன் ஏஆர் ரஹ்மான் இன்ஸ்டியூட் தான் இருக்கலே சீப்புன்னு சொல்லுவோம். அங்கேயே நீங்கள் வந்து குறைஞ்ச 10 லட்சம் இல்லாமல் படிக்க முடியாது. இருக்கலே சீப்பஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து 10-15 lakhs செலவாயிடும் அங்கே இருக்கிற கோர்ஸ் முடிக்கணும்னா. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்டை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும் ஏஐ, சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு. இப்போ சிம்பிளாக நீங்கள் சுனோ ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் கவிதையை சொன்னால் பாட்டை கொடுத்துருதா. அதே மாதிரி டியூன் அப்படின்னு இருக்குது, அதில் போனாலும் உங்களுக்கு மியூசிக்கு லைரிக்ஸு எல்லாமே கொடுத்துருது. போட்டிங்கன்னா வந்து tuni.ai.com வரும். அப்போ ஒரு சில ஏஐ எல்லாம் நம்மளோட நினச்சதை கற்பனையை மியூசிக்கலாவோ ஒரு அழகாக பாட்டாவோ கேட்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம இன்ஸ்டியூட் பற்றி ஒரு பாட்டு போட்டு தான் வந்தேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஆர்ஜே ஒருத்தங்க, இப்போ அவங்க வந்து இன்ஸ்டியூட் மாதிரி பேச வைக்கணும் அப்படின்னா நான் பேச வச்சுருவேன். ஏஐ டூல் இருக்குது, அதில் வாய்ஸ் குளோன் இமீடியட்டாக பண்ணலாம். இதே அவர் கூப்பிட்டு பேச வச்சுருந்தா, அவர் பிஸி, இத்தனைக்கும் அவர் ஃபிலிமில் இருக்கார், அவர் கூப்பிட்டு பேச வைக்கிறது அவர் கஷ்டம், ராயல்டி கடை கொடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் யாரை வேணால் பேச வைக்கலாம். இப்போ வாய்ஸ் குளோனிங்கிறது ஒரு நல்ல டூல், ஏஐயில் நல்ல டூல். நம்ம இறந்தவங்க பேசுகிற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க, அதில் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அவங்க வந்து என் வாழ்த்து சொல்லணும், அவங்க வாய்ஸ்லேயே பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், இறந்தவங்க வந்து பேசுகிற மாதிரியே லைவாக பண்ணி கொடுத்தேன். ஈவன் அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டே வீடியோவே பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் அவங்க வாய்ஸ். அது பண்ணி கொடுத்தா ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த சீனே வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மண்டபத்தில் எல்லாருமே எழுதிட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வாய்ஸ் குளோனிங்கிறது ரொம்ப அருமையான டூல். மெயினாக ஆர்ஜேவுக்கும் எல்லாத்துக்குமே மெயின் விஷயம் ஸ்கிரிப்ட் தான். ஒரு பேச போகிறதுக்கு முன்னாடி என்ன பேசணும் அப்படிங்கிறது ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல, பயங்கர ஹெட்டேக்காக தான். இன்றைக்கி வந்து நான் இதை டாபிக் பற்றி பேச போகிறேன் எனக்கு கொடுன்னு கேட்டேன், கொடுத்துருச்சு. அதுக்கு வேறு அனுபவம் பிரித்து கொடுத்துருச்சு. என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருச்சு. நான் வந்து ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு, வந்தவொடனே ஒரு 3 நிமிஷம்னு சொன்னார். இப்போ உங்கள் முன்னாடி தான் டைப் அடித்தேன், டைப் அடித்தோன்னே 3 நிமிஷத்தில் என்ன பேசணும்னு சொல்லிச்சு, அதுதான் இப்போ அவர்கிட்ட பேசியிருக்கேன். அப்போ ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமாக கண்டென்ட் மேக்கிங்கு ஸ்கிரிப்டுக்கு வந்து நம்ம ரேடியோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அருமையான டூல்.
1: கண்டிப்பாக சார், இந்த கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த ஏஐ எல்லாமே. இப்போது ஃப்யூச்சரில் வந்து ஏஐ வந்து இந்த ரேடியோ துறையில் என்ன மாதிரி இம்பாக்டை சார் ஏற்படுத்தும்?
2: அதுதான் இப்போ வந்து டிஜே அப்படின்னு நீங்கள் முக்கியமாக வேலை பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் உங்கள் வேலை ஏஐ பண்ணுவோம். இப்போ நீங்கள் நைட் டைம் கட் ஆஃப் இருக்கும், நீங்கள் வந்து இந்த மணிக்கு போகணும், வீட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஏஐ போகாது. அப்போ நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் வாய்ஸ்லேயே டிஜே ஏஐ வச்சு பேச சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த கண்டென்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டு பேசிட்டே இருக்கும், நைட்டு மிட் நைட்டு காலையில் 3 மணி அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும். அது வந்து ஒன்று வரும். இன்னொன்று, நீங்கள் பேசுறது எந்த லாங்குவேஜுக்குன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இப்போ நீங்கள் சேலத்தில் எங்கே மட்டும் பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன் எந்த ஊரில் கேட்குறாங்களோ அந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக லைவாக. இப்போ லைவ் ஏஐ டூல்ஸ் நிறையா வந்துருச்சு. இப்போ கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ கூகுள் மீட்டில் வந்து இப்போ ஆட்டோ டிரான்ஸ்லேட் வந்துருச்சு. இப்போ ஜாப்பனீஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இங்கிலீஷில் பேசினா அவனுக்கு ஜாப்பனீஸில் கேட்கும், ஜாப்பனீஸில் பேசினா நமக்கு இங்கிலீஷில் கேட்கும். அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் அப்பயே வச்சுக்கிட்டான் அவன், ஆட்டோமேஷன் டூல் உள்ளார சிப் வச்சுட்டான். இப்போ அது வந்து பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இப்போ வந்து ஏஐயில் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினா மோர் தென் 20,000 ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் நம்ம மைக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு பேச பேச அங்கே நம்ம டிரான்ஸ்லேட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இப்போ எஃப்எம் ரேடியோவில் வந்துடும். எந்த லாங்குவேஜில் நான் கேட்டுக்கலாம், டிஜே ஏஐ டிஜே வந்துடும். ஆனால் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் இருந்தால் தான் எமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன பேசணும்னு சொன்னால் தான் எமோஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் ஏஐ டிஜே ப்ளஸ் மேனுவல் டச் ரெண்டு இருந்தால் தான் ஃபியூச்சர் டெவலப் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமேஷன் நிறையா இருக்குது. யூசர்ஸ் வந்து அவங்களே லிஸ்ட் போட் பண்ணி படிக்கிற மாதிரி எஃப்எம் ரேடியோவும் மொபைல் ஆப்பு எல்லாமே சேர்ந்து ஹைப்ரைடாக நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபியூச்சரில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது எஃப்எம் ரேடியோவுக்கு.
1: கண்டிப்பாக சார், இந்த டிவைஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார். ஸோ இன்றைக்கி நம்ம கூட சேலத்தின் முக நிகழ்ச்சியில் வந்து ஜெகதீசன் சார் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து சேலத்தின் முக நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்னு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்,
2: எட்டு தீக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
4: ஏஐ அப்படின்றத வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நிகழ்ச்சி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெகதீசன் சார் தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 32 வருஷமா ஏஐ பற்றின ரிசர்ச்
5: பண்ணிட்டு ஒரே நாளிலே சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன். எந்த மாதிரி கற்றுக்கணும், எதுக்குள்ளே போகணும், எப்படி கற்றுக்கணும், ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஃபீட் பண்ணிவிடுவேன். அது என்னோடய கான்செப்ட். அதனால தான் ஒர்க் ஷாப்பு, ஒன் டே ஒர்க் ஷாப்லாம் என்ன இன்னமும் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ பசங்களுக்கு வந்து எதனாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏஐ டூல் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமாக என்ன டீச் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம படித்து புரிஞ்சுக்கிறத விட சரியாக தெரியாத ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்து பாருங்கள். இப்போ அவங்க கூட படிக்கிறாங்க, படிக்கிற பசங்களில் சரியாக பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போய் டே இப்படி பண்ணா இப்படி பண்ணா நீங்கள் சொல்ல வரப்போ உங்கள் எல்லா நர்ஸும் ஒர்க் ஆகும், எல்லா நர்ஸும் ஒர்க் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும். அந்த திங்கிங் மைண்ட் இருக்குல்ல, அந்த திங்கிங் மைண்ட் தான் உங்களை வந்து நான் அதிகமாக கற்றுக்கணும்னு விருப்பத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் கேட்டிங்களே எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு, நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப நான் கற்றுக்கணும்னு என்ன வருது, அந்த சிஸ்டத்தை நான் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். 32 உருவாக்குனதில் நான் கற்றுக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கற்றுக் கொடுத்த ஸ்டூடெண்டோட லிமிட் வந்து கணக்கு சொல்ல முடியாது. என்னோடய கான்செப்ட் வந்து டீச் அண்ட் லேர்ன். நீங்கள் சொல்லி கொடுத்தா அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ஒருத்தர் சீக்கிரட்டாக விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு உட்காந்துட்ருப்பான், இந்த விஷயத்தை தெரிஞ்சால் அவன் வந்து நம்மளை பீட் பண்ணிட்டு போயிடுவான், அதனால் சொல்லியே தரக்கூடாது இந்த விஷயத்த சொல்லிட்டு. நீங்கள் அவங்ககிட்ட போய் பாரு இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி சம்பாதிக்கலாம், இதெல்லாம் வந்து பண்ணா ஆமாடா நானும் இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இது வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று சொல்லி தருவோம். இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், அந்த மாதிரி தான் நான் வந்து டீச் பண்ணிட்டுருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸு ட்ரெயினராக இருக்காங்க.
4: சூப்பர் சார், சூப்பர் சார். கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் கொடுத்து வாங்குறது அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நாமளும் வளர முடியும், அவங்களும் வளருவாங்க அப்படின்றத சூப்பராக சார் சொல்லியிருக்காரு. சார், இப்போ பொதுவாக வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சார் சொல்லுவீங்க? அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதை பற்றி அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்?
5: பசங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கால டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கோங்க. அது திரும்ப சொல்கிறது அதுதான், நாலேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஏஐ வருது, அந்த ஏஐ பற்றினா நாலேஜ் அப்டேட் பண்ணுங்க. எல்லா விதமான ஏஐ நாலேஜ் அப்டேட் மட்டும் பத்தாது, மேனுவலாக பண்ணக்கூடிய விஷயங்களும் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணும். ரெண்டு ட்ராக்ல போகணும். இன்னும் மேனுவல் படிப்பு, கோடிங் வேணாம்னு சொல்லுவாங்க, கோடிங் படிக்கணும். கோடிங் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, கோடிங் படிக்கணும், ஏஐயும் படிக்கணும். ரெண்டு ட்ராக்கும் ஒரே சமயத்தில் போனாதான் மேனுவலும் தெரிஞ்சிக்கலாம், ஏஐயும் தெரிஞ்சிக்கலாம். அப்போ ரெண்டையும் கலந்தாதான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இப்போ வந்து என்ன போட்டாலும் சவுண்டு வந்துடுது, குளோனிங்ல எல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் மேனுவல் டச், இப்போ நீங்கள் உட்காந்து எமோஷன்ஸை காட்டணும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு மேனுவல் டச் கொடுத்து அதை நீங்கள் அவுட் புட் எடுக்கிறீங்களோ அதுதான் மக்களுக்கு ரீச் ஆகும். மற்றபடியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் பண்ணி பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் யாருமே பார்க்க மாட்டாங்க. அதே மேனுவலாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள், பயங்கர ஹிட் ஆகும். நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் சொல்ல முடியும். அதனால் மேனுவல் ப்ளஸ் ஏஐ ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஸ்டாண்ட் பண்ண முடியும், முன்னேற முடியும்.
4: கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு தடை அப்படின்றது ஒன்று போடாதீங்க. எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான பாதையை சூஸ் பண்ணி அதில் வளர முடியும் அப்படின்றத சூப்பராக சார் சொல்லியிருக்காரு. சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட சேலத்தின் நிகழ்ச்சியில் பேசுகிறதீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது?
5: ரொம்ப சந்தோஷம். தான் சொன்னோம் இல்லைங்களா, ஆரம்பத்துலேருந்து இந்த ஆடியோ இதிலெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஏஐ பற்றி பேசி எஃப்எம்ல பேசி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
4: எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட சேலத்தின் நிகழ்ச்சியில் பேசினது. இருக்குது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஜெகதீசன் சார் தான் பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட 32 வருஷமா ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி பல பேருக்கு வந்து பயிற்சி வகுப்புகள் மூலமா ஏஐ பத்தின புரிதல், ஏஐ எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட உலக வானொலி தினத்தை முன்னிட்டு வந்து பேசியிருந்தாரு. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் எஃப்எம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எல்லாருமே வந்து லஞ்ச் டைம் வேறு வந்துருச்சு. லஞ்ச் டைம்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைனா இதுக்கு மேலே தான் வந்துட்டு சாப்பிட போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மணி நேரத்தை உங்க கூட வந்துட்டு செம ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணி உங்களோட கருத்துக்கள் எதுவுமே கேட்டு நான் ரசிக்கிறதுக்காக சத்யா நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு புது தலைப்போட, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்போட. நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஒரு ஆசை வருங்க. எந்த கட்டத்தில் அப்படின்னா, நம்ம வேலைக்கு போய் போய் போய் நம்ம காசு சம்பாதிச்சு அது எதுவுமே வந்துட்டு பிரயோஜனம் இல்லாமல் போகும். அப்படி இல்லைனா சேர்த்து சேர்த்து வச்சுமே ஒரே இடத்துல வந்துட்டு அது ஃபுல்லாக செலவாயிடும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போதெல்லாம் எத்தனை நாளுக்கு நம்ம இப்படியே வேலைக்கு போயிட்டு இருக்குது, நம்மளா புதுசாக ஏதாவது பண்ணலாமே, நம்மளும் ஒரு புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணலாமே, நாம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் வந்து நிறைய பேத்துக்கு வரும். நம்ம ஏதாவது சொந்தமாக பண்ணணும், யாருக்கிட்டையும் வேலை கேட்காம நாம நாலு பேத்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம வரணும், நம்ம பேரில் ஒரு பிஸ்னஸ் இருக்கணும், சூப்பராக வந்துட்டு ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்போம். இந்த எண்ணம் வர்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க, ஆனால் இந்த எண்ணத்தை செயல்படுத்துறது தான் வந்துட்டு பெரிய விஷயம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அது எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நஷ்டங்கள் வரும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதையெல்லாம் தாண்டி ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறது அப்படிங்கிறதே வந்துட்டு கண்டிப்பாக கடினமான ஒரு விஷயம் தான். ஆனால் கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது விடா முயற்சி மட்டும்தான். சரி, இப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதில் ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரிஸ்க் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுமே நம்மளால் தொடங்க முடியாது. அதே நேரத்தில் ரிஸ்க் எடுக்காமல் பாதுகாப்பாக ஒரு தொழிலை தொடங்க முடியுமான்னு கேட்டால் அதுவுமே கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காமல் பாதுகாப்பாக இருக்க முடியாது. ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்வைவ் ஆகி நம்மளால் முடியும் அப்படிங்கிறத அங்கே நம்ம ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது தானாக நடக்கும். ஸோ இது பற்றின ஒரு தலைப்பில் தான் நம்ம நம்மளுக்கு பேச போகிறோம். கண்டிப்பாக நம் உங்களுக்குமே வந்து நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்கும். நிறைய பேர் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்களோட அனுபவத்திற்காக நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு ரிஸ்க் வந்துட்டு தேவையா இல்லை பாதுகாப்பாக இருக்கணுமா? அதாவது ஒரு தொழில் தொடங்குவது என்பது, ஒரு தொழில் தொடங்குவது என்பது ரிஸ்க் எடுப்பதா அல்லது பாதுகாப்பாக செயல்படுவதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக முதல் பாடலாவே ஏஆர் ஆனந்த் அண்ட் இன்ஜியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
3: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
2: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
4: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது ரிஸ்க் எடுக்கிறதா இல்ல பாதுகாப்பா செயல்படுறதா அப்படிங்கறதா வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக முதல் நேயராகவே ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் ரொக்மணியம் பார்த்து ஆதக்கா பட்டிகள் வந்து பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் பாட்டி, சூப்பரா இருக்க பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: பேசலாமா?
1: சூப்பர் பாட்டி, பேசலாம்.
5: தெரியாத வேலையில எல்லாம் நாம போய் ஆரம்பிச்சுட்டு அது நம்ம ஃப்ரெண்டு சொல்றான்னு சொல்லிட்டோம்னா ஆரம்பிச்சுட்டு நாம பின்னால கஷ்டப்படக்கூடாது. அந்த வேலையை பத்தி முழுமையா தெரிஞ்சவாட்டி ஒரு வேலையை தொடங்கணும். வேலையை தொடங்கி அதுக்கப்புறம் அத நம்மளோட வேலை பாக்குறவங்களும் நமக்கு உறுதுணையா இருக்கணும். அவங்க ஏமாத்துறவங்களா இருந்தா நம்ம போட்ட அமௌண்ட் எல்லாமே போச்சு. அதனால நல்ல ஆளுங்களா பார்த்துதான் நம்ம ஃப்ரெண்டுங்க பக்கத்துல நம்ம துணைக்கி வச்சுக்கணும். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்க கூடாது. நாம அந்த தொழில் தெரிஞ்சிட்டோம்னா யார பத்தியும் கவலை இல்லை. நம்ம மூலதனம் போட்டு வேலைகளை தொடங்கினோம்னா தொழிலாளர்களுக்கும் நல்ல சந்தோஷமா வேலைகளை செய்வாங்க, அவங்களும் நல்ல திருப்தியா செய்யறதுனால நமக்கு மூலதனம் பெருகும். பாதுகாப்புங்கிறது தானாவே வந்துடும், ஏன்னா நல்ல ஆளுங்க இருக்கிறாங்க. அதனால பாதுகாப்பு தானாவே வந்துடும். ஒரு திருட்டு இந்த மாதிரி இல்லாம, பொய் பேசுறது இந்த மாதிரி இல்லாம நல்லபடியா செஞ்சாங்கன்னா நாம நமக்கும் வேலை தெரிஞ்சதுன்னா நாம அழகா ஒரு தொழிலை தொடங்கலான்னு என்னோட கருத்து சாமி.
1: சூப்பர் பாட்டி, சூப்பர், ரொம்ப சூப்பராவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
5: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த யுக்தி தெரிஞ்சால் போதும், நம்ம ரிஸ்க்குங்கிறத விட பாதுகாப்பாகவே இருக்கலாம் அப்படி மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தொழில் தொடங்குவது என்பது ரிஸ்க் எடுக்கிறதா இல்லை பாதுகாப்பாக செயல்படுறதா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயர்மே வந்து இணைப்பில் வந்துட்டாங்க, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா, சொல்லுங்க அண்ணா உங்களுடைய கருத்துக்கள்.
4: அதாவதுங்க, ஒரு தொழில் செய்யறது அப்படின்னா வந்து முதல்ல ரிஸ்க் எடுத்து தான் செய்யணுங்க. எப்படி அப்படின்னா வந்து பாதுகாப்பு அப்படிங்கறது அப்புறம் பண்ணாதுங்க. ஆனா முதல்ல வந்து பாதுகாப்புக்கு என்ன நமக்கு துணை வழிமை இருக்குதா, நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அது செஸ்ஸா எப்படி இதுல இருந்து கடன் இல்லாம நஷ்டம் இல்லாம நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் அந்த தொழில் நாம் செய்யக்கூடிய தொழில அனுபவம் முதல்ல வேணும். அந்த அனுபவத்தை வச்சு நாம செய்யும் போதுங்க அந்த பாதுகாப்பு தானாவே வந்துடும். பாதுகாப்பு அப்படிங்கிறத முதல்ல ரிஸ்க் எடுக்கும் போதே அந்த பாதுகாப்பு என்ன அல்லது பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கறத கண்டுக்கலாம்ல. ஒரு தொழில் செய்யும் போது, அதாவது வினை வலியும் தன் வலியும் மற்ற அணு வலியும் துணை வலியும் தூக்கி செய்யறது திருவள்ளுவர் சொல்லிட்ட மாதிரிங்க, முதல்ல நம்ம செய்யக்கூடிய தொழிலுடைய வலிமை என்ன, நம்ம வலிமை என்ன அப்படிங்கறத முதல்ல ரிஸ்க் எடுத்து நாம அதை கண்டுபிடிச்சு பேசணும் அப்படின்னா தோல்வி இல்லாம ஓரளவுக்கு வெற்றி அடைய முடியுங்க.
3: சூப்பர்ண்ணா, சூப்பர். சூப்பர், ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பரிந்துகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
4: நன்றிங்க, நன்றிங்க.
3: கஸ்தூரி அண்ணா சூப்பராகவே வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டார். அதாவது கண்டிப்பாக தோல்விகள் வரும், தோல்விகள் வந்தாலும் சரி அதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கலாம். நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு விஷயத்தில் வெற்றி வருமானு கேட்டால் கண்டிப்பாக வெற்றி வராதுங்க. இப்போ நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டணும்னு வச்சுங்களேன், சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது எத்தனை தடவை கீழே விழுந்திருப்போம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குரங்கு பெடல் அடிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு சீட் மேலே உட்காந்து நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டுருப்போம். அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் போது தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். அதனால் கண்டிப்பாக அதில் ரிஸ்க் இருக்கும், அதில் தடைகள் வரும், அதில் பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சர்வைவ் ஆகிறதா நம்மளுடைய தொழிலுடைய வெற்றியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காரு. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக திலக்சன் செந்தில்குமாரோடைய அடி விண்மீன் போலவே சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, தொழில் தொடங்குவது அப்படிங்கிறது வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறதுல இருக்குதா இல்லை வந்துட்டு பாதுகாப்பாக செயல்படுறதா, ரிஸ்க் எடுக்கிறதுல இருக்குதா இல்லை பாதுகாப்பாக செயல்படுவதா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தலைப்பு வந்து பகிர்ந்து போக 9 7 8 7 7 0 107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை எல்லாமே கேட்கறதுக்காக நான் பயங்கர சனிக்கிழமை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போது நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரிஸ்க் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக ரிஸ்க் அப்படிங்கிறது வேணுங்க. காலையில் வீட்டை விட்டு வெளியே வரதில் இருந்து அதில் கூட சின்ன சின்ன ரிஸ்க் இருக்குது. படிக்கிறோம், வேலை கிடைக்குமா, வேலைக்கு போகிறோம், சம்பளம் போதுமா, ஒரு இடத்துல பணம் முதலீடு பண்ணுறோம் அது வளருமா அப்படின்னு பல விஷயங்கள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு மைண்டில் வந்துட்டு போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்துட்டு நம்மளுக்கு ரிஸ்க்குன்னு மாதிரி தான் தோணும். அதே மாதிரி தாங்க பிஸ்னஸுமே. ஒரு கடையை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கடையில் கஸ்டமர் வருவாங்களா, அதுக்கு கேரண்டி இருக்கா, ஒரு ப்ராடக்ட் தயாரித்தோம் அப்படின்னா உடனே விற்பனை ஆகிற மாதிரி கேரண்டி இருக்குதா, இல்லை ஒரு சர்வீஸ் ஆரம்பித்தோம்னா உடனே மக்கள் நம்மளை தேடி வருவாங்களா, அதுக்கு கேரண்டி இருக்கா. அதே மாதிரி அந்த பொருள் தரமானதை நம்ம விற்போமா, அது நல்லபடியாக வந்துட்டு சேல்ஸ் ஆகுமா, அது நல்லா ட்ரெண்டிங்கில் போகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தொழிலையுமே இருக்குது. முக்கியமாக தொழிலில் முதலீடு செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்துலையுமே வந்து கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கு வந்துட்டு நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் செய்யுது. ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக யோசிக்காகாமல் குதிக்கணும் அப்படின்னா அர்த்தம் கிடையாதுங்க. நீச்சல் கற்றுக்காமல் ஆற்றுல குதிக்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும் இல்லையா. அதனால் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 1-4 தடவை வந்துட்டு நல்லா யோசித்து பார்த்து அதுக்கப்புறமா நம்ம பிஸ்னஸில் இறங்க ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் தான் வந்துகிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான தலைப்பில், அதாவது தொழில் தொடங்குறதுல முக்கியமானது ரிஸ்க் எடுக்கிறதா இல்லை பாதுகாப்பாக செயல்படுறதா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் வந்துட்டு பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
4: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
5: பாதுகாப்பாக செயல்படுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்ப்பா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவை இல்லாத இடங்கள்ல போய் காசு அப்படிங்கறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இழந்து நிறைய பேர் பரிதவிக்கிறத பார்த்திருக்கிறேன். ரேதர் தான் ரொம்ப சேஃபா நம்ம இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இருந்து நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடன் வாங்கக்கூடிய நிறுவனம் கரெக்டானதா, அது ரொம்ப சூப்பரா செயல்படுமா, எல்லாத்தோட அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகல கால் வைக்க கூடாது. ப்ரீ பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். யார்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டான டாக்குமெண்ட்ஸா, அதுல இருக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாத்துட்டு தொழில் அப்படிங்கறத தொடங்கணும். நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகல கால வச்சுட்டு அதன் பிறகு நிறைய பேர் தோல்வியுற்று அந்த பிசினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே மூடிய வரலாறுகள் அது எல்லாமே பாக்குறோம். அதனால நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கறத எல்லோருடைய எண்ணமாக இருக்கும். ஆனா அந்த சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய அந்த பிசினஸ்க்கு கூட நிறைய பேர் அந்த ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து பண்ணது நெகட்டிவ் ஆயிடும். அந்த அதர் ஹேண்ட் ரிஸ்க் எடுக்காம பாதுகாப்பாக 360 degrees அனலைஸ் பண்ணி இது உகந்த ஒரு விஷயமா, இது எனக்கு சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கறத பார்த்து நம்ம பிசினஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம முதலுக்கு மோசம் போகாது. அண்ட் நம்ம ஒரு தனி அடையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிசினஸ்ல ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. சத்யா,
4: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு கருத்து பிரிஞ்சுனா ரொம்ப நன்றிண்ணா.
5: நன்றிப்பா, வணக்கம்.
4: சந்திரசேகர் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்தில் பிறந்துட்டாரு. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா அது கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும், அதையும் தாண்டி நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படி மாதிரி தான் அவருடைய கருத்துக்களுமே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக என்னுடைய கருத்துக்களையும் அது தாங்க. ஏன்னா ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது. அந்த ரிஸ்க்கு எடுத்து அதை நம்ம சரியாக பிளான் பண்ணி நம்ம சரியான பாதையில் கொண்டு போனோம்னா கண்டிப்பாக நமக்கு அது பாதுகாப்பாக செயல்படும். ஸோ இந்த ஒரு தலைப்பிலிருந்து நான் இங்கே கிளம்புறேன். திரும்ப நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் உங்களுமே மீட் பண்ண வராங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட விடை பெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாயினர்களை நாளைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன டே அப்படின்னா, உலக கொசு ஒழிப்பு தினம், அதாவது வேர்ல்டு மஸ்கிட்டோ டே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டுமே வந்து அனுசரிக்கப்படுதுங்க. ஏன் இந்த ஒரு டே கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, அதாவது எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கொசுக்கள்னால பரவக்கூடிய நோய்கள் தாங்க. அதாவது இந்த நோய்கள்லேருந்து மக்கள் எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வேர்ல்டு மஸ்கிட்டோ டே வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டேவில் நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம கூட மருத்துவர்களும் இணைஞ்சு பேச போகிறாங்க. தொடர்ச்சியாக 1897 ஆகஸ்ட் 20ஆம் நாள் என்ன நடந்தது அப்படின்னா, பிரிட்டானிய மருத்துவர் சர் ரொனால்ட் ராஸ் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, பெண் அனாபிலிஸ் கொசுக்கள்னால மனிதர்களுக்கு வந்து மலேரியா நோய் வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த மாபெரும் மருத்துவ கண்டுபிடிப்பை கௌரவிக்கக்கூடிய வகையில் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கொசுக்களால் பரவக்கூடிய ஆபத்தான நோய்கள் அப்படின்னு பார்த்தா, மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, ஜிகா, இல்வர் ஃபீவர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சொல்லிட்டே போகலாம். மேஜராக நமக்கு தெரிஞ்சது டெங்கு, மலேரியா, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கொசு தான். கொசுனால் வந்து பரவலைங்க, அந்த கொசு வந்து நம்மளை கடிக்கிறதுனால பரவுது. ஸோ அதனால் வந்து இந்த மழைக்காலத்தெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், வீட்டை சுற்றி தண்ணியெல்லாம் தேங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இந்த நாள்லேயும் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி கொசு ஒழிப்பு, அதுக்கப்புறம் தூய்மை பணிகளோட முக்கியத்துவத்தையும் மக்கள்கிட்ட வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வீடுகளில் கொசு விரட்டிகள், கொசு வலைகள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாள் வந்து இருக்குங்க. இந்த நாளில் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தேங்குற மாதிரி இடம் இருக்கா, ஏதாவது மழை பெஞ்சா ஒரு சின்ன டப்பாவாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அதில் வந்து நம்ம தண்ணியெலாம் தேங்காமல் அதை கமுத்தி வைக்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய டயரில் இருந்து ஒரு பானையெல்லாம் கூட இருக்கும், வேஸ்ட்டான பானையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நார்மலாகவே தண்ணி தேங்குற மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். ஸோ அங்கேருந்து கொசுக்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன்னெடுக்கலாம். அதாவது இந்த ஒரு நாளிலிருந்து எப்பயுமே நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். எப்போ தண்ணி தேங்கினாலும் கொசு அதனால் வரும். ஸோ அதனால் நோய்களும் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கு, சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாலு ஐந்து ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில் இந்த டிராபிக்ஸை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸை ஒரு பெரிய அளவில் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்க இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை. இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னா ஆகஸ்ட் 20 வேர்ல்டு மஸ்கிட்டோ டே. இந்த டேவில் வந்து இந்த கொசுக்கள்னால பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தா டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா அப்படின்ற இன்னும் சில நோய்கள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த ஒரு நோய்கள் ஒருத்தருடைய உடல்நலத்தை ரொம்ப பாதிக்க வச்சு அவங்கள வந்து மரணத்துக்கு கூட கொண்டு போயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த கொசுக்கள்னால பரவக்கூடிய நோய்கள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்குங்க. ஸோ அந்த பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இந்த ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து மேக்சிமம் வந்து வீடுகளில் அந்த கொசுக்களை வந்து வராமல் இருக்கிறதுக்கு கொசுவத்தி பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வந்து சில செயற்கை ரசாயனங்கள் அடங்கிய மருந்துகளை வந்து பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் கொசு பேட் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. ஆனாலும் இயற்கையான முறையில் ஏதாவது இந்த கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது விஷயம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து இப்போ யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மருத்துவர் நிஷாந்த் சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் இயற்கையான முறையில் கொசுக்கள் வீட்டை சுற்றி வரக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, நம்மளை கடிக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாங்க சார்? அதாவது இயற்கையான முறையில் கொசுக்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு என்னங்க சார்?
2: ஸோ இயற்கையான முறைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடு சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அதை ட்ரை டேன்னு சொல்லுவாங்க. அது பண்ணும் ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா சுற்றி இருக்க, வீடு சுற்றி இருக்க எல்லா இதுலேயும் சுற்று வட்டாரங்களில் எங்கே நீர் தேங்காமல் பார்த்துக்கிறது முக்கியமாக எங்கெல்லாம் நீர் தேங்கும்னா வீடு சுற்றி கொஞ்சம் குழி இருக்கு, எதுக்கு குழி தோணுன குழி இருக்கு, அங்கே தண்ணி தேங்கும். இல்லை ஒரு உடஞ்ச பக்கெட்டு போட்டு வச்சிருப்போம், இல்லை அவங்க டயர் அங்கே கிடக்கும், நம்ம பழைய டயரை கழட்டி வச்சிருப்போம், இல்லைன்னா விளையாட்டு பொருட்கள் அங்கே இருக்கும், இல்லை பயன்படுத்தாத இந்த குளம்புட்டைகள், அப்புறம் தேங்கி நிற்கிற டிச்சு, அப்புறம் நம்ம ஒரு நிறையா ஒரு செடியெலாம் நிறையா வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கெல்லாம் தண்ணி தேங்கும் போது அங்கேதாங்க சார் மெயினாக நம்ம கொசு ப்ரீட் ஆகி உற்பத்தி ஆகிற இடங்கள். நம்ம முக்கியமாக பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போயிட்டுருக்கு, அங்கே தண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க க்யூரிங்காக. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் சார். ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம கொசு இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். கொசு இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை நம்மளை அதுக்கிட்ட பாதுகாத்துக்க முடியும் சார். அதனால் இந்த வியாதிகள் வராமல் தடுக்க முடியும். ப்ளஸ் நம்ம வீடு சுற்றி கொசு வலைகள், மஸ்கிட்டோ நெட்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கிறது பெட்டராக இருக்கும். அதையும் தாண்டி தான் இதெல்லாம் பண்ண மாட்டால் தான் நம்மளுக்கு இந்த மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் அண்ட் ஆல் அவுட் அண்ட் மஸ்கிட்டோ பேட் இதெல்லாம் யூஸ் பண்ண ரசாயனத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும் சார்.
1: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இந்த கொசு தினத்தை பற்றி பேசுகிறாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 என்றும் நலமுடன்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: என்ன டே அப்படின்னா வேர்ல்டு மஸ்கிட்டோ டேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பு 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலும், அதே மாதிரி இப்போ ஒளிபரப்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும், உடனே நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். கால் பண்ணியும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். இன்றைக்கி இந்த வேர்ல்டு மஸ்கிட்டோ டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த கொசுக்கள்னால் பரவக்கூடிய நோய்கள் பற்றியும், அதை வந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது தான். அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றிலும் நல்லா வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும். தண்ணியெலாம் தேங்காமல், அதாவது சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருந்துச்சுன்னா கூட அங்கே தண்ணி தேங்கிடும். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாட்களுக்கு அந்த தண்ணி அப்படியே லைட்டாக இருக்கும். ஸோ இருக்கும்போது அதிலிருந்து கொசுக்கள்லாம் வந்து உருவாகி பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த டயரு, அதுக்கப்புறம் ஒரு பழைய பானைகள், அப்புறம் பழைய பேஷன்கள், இதெல்லாம் வந்து இருக்கும்போது பழைய வாளி, அந்த தண்ணி தேங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு டப்பா இருந்தால் கூட, ஸோ அது மூலிமா வந்து அந்த கொசுக்கள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பழைய தொட்டி இந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், எல்லாத்தையும் கமுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம கூட மருத்துவர் நிசான் சாரும் இணைஞ்சிருக்கிறாங்க. சார், இப்போ இந்த டெங்கு மலேரியா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க நார்மலாக ஒரு காய்ச்சல் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மெடிக்கலில் போயிட்டு நார்மல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டெங்கு அதிகமாக இருக்கிற சமயத்தில், மலேரியா அதிகமாக இருக்கிற சமயத்தில், மழை காலத்தில் எந்த அளவுக்கு சீக்கிரமாக டாக்டர் போய் பார்க்கணும் சார்?
4: ஜென்ரலாக இந்த மஸ்கிட்டோ அண்ட் மஸ்கிட்டோ பான் டிசீசஸ் கொசுவெல்லாம் பரவக்கூடிய நோய்கள்னு தவிர்த்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், செல்ஃப் மெடிக்கேஷன் அவாய்ட் பண்ணுங்க. 1 or 2 days ஓகே, செல்ஃப் மெடிக்கேஷன் முக்கியமாக செல்ஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். நான் கடந்த 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல இனிஷியலாக வந்த போது நிறைய பேர் இந்த ஆன்டிபயோட்டிக் போட்ட ஆன்டிபயோட்டிக் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து நிற்பாங்க. ஆஃப்லைட் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. அட்லீஸ்ட் 10 or 6 பேஷண்ட் வந்து டோலோ மட்டும்தான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அன்னசரி ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லை. இந்த 3 ஃபீவருக்குமே இப்போ சார் என்கிட்ட கொஸ்டின் கேட்ட 3 ஃபீவர் லைக் டெங்கு, சிக்கன்குனியா அண்ட் மலேரியா, 3 ஆன்டி

0: ஆன்டிபயோட்டிக் எந்த ரோலும் கிடையாதுங்கிறது. ஸோ அப்படிங்கிறத டே ஒன்லி தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது நல்லது இல்லை. ஸோ ஃபியூர் வந்துச்சா பக்கத்தில் ஒரு டாக்டர் போய் பாருங்க, அவங்க ஆன்டிபயோட்டிக் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் போடுங்க. நான் செல்ஃப் மெடிக்கேஷன் அவாய்ட் பண்றதுங்கிறதா நான் எங்க ஃபியூர் பத்தி பேசினாலும் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் சார்.
1: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கிறீங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வேர்ல்டு மஸ்கிட்டோ டே, இந்த டேவை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பற்றி இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னா, வேர்ல்டு மஸ்கிட்டோ டே. ஏன் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் இந்த டே அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மஸ்கிட்டோனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, மலேரியா போன்ற இந்த ஒரு விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உள்ளாக்குது, இது வந்து எப்படி வராமல் தடுத்துக்கலாம், வீட்டை சுற்றி எப்படி வந்து நம்ம வச்சுக்கணும் தண்ணி தேங்காமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நாளாக, அதாவது கொசுனால் பரவக்கூடிய நோய்கள்லேருந்து எப்படி மனிதர்கள் தப்பிச்சுக்கலாம், கொசுக்களை வந்து வீட்டு பக்கத்தில் வராமல் வீட்டுக்குள்ளே வராமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக வந்து இந்த நாள் வந்து இருக்குங்க. நம்ம கூட இன்னைக்கு மருத்துவர் நிஷாந்த் சார் வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், தொடர்ச்சியாக இந்த கொசுக்கள்னால பரவக்கூடிய நோய்கள் எந்த ஒரு காலகட்டங்கள்லங்க சார் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும்? இந்த ஒரு டைமில் இந்த கொசுக்கள்னால டெங்கு மலேரியா இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, அது எந்த டைமுங்க சார்?
7: இந்த டெங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த மழை காலத்தில் எங்கெங்கெல்லாம் நம்ம தண்ணி தேங்கி நிற்குதோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் யூஸ்வலாக நிறைய பரவுங்க. ஆனால் நம்ம ருட்டீனாக பார்க்கறது ஆல் ஓவர் இயர் பார்க்குறோம். ஆனால் கிளஸ்டர் ஆஃப் கேசஸ்ன்னு சொல்லுவோம், நல்லா அதிகப்படியாக ஒரே இடத்துல வந்து நிறைய கேசஸ் வர்றது அப்படிங்கிறது யூஸ்வலாக இந்த மழைக்காலங்களில் சார், இந்த ஜூன் ஜூலை முடிஞ்சு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இருக்குங்க சார். அப்புறம் டவுன் ட்ரெண்ட் வந்துடும். அப்புறம் ஒரு ஏப்ரல் மே திரும்ப ஒரு பருவமழை பெய்யும் போது கொஞ்சம் கேசஸ் பார்ப்போங்க சார். யூஸ்வலாக இந்த செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் கேசஸ் நிறைய பார்ப்போங்க சார்.
6: கண்டிப்பாங்க சார். சார், அதே மாதிரி இந்த கொசுக்கள்னால பரவக்கூடிய நோய்கள் டெங்கு மலேரியா சிக்கன் குனியா, இது வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு நோயிங்க சார் ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார்?
7: சார், ரொம்ப காமன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் டெங்கு தான். 2017-18 வந்த ஒரு சீசன், அது யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க முடியாது. டெங்கு சுற்றுவட்டார மாவட்டங்களில் அவ்வளோ அதிகமாக பரவி கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து கோவிட் சீசன் எப்படி பெட் இல்லாமல் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல போச்சு. பிளேட்லெஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, நிறைய பேஷண்ட் ஒழுங்காக நமக்கு கேர் கிடைக்காமயே ரொம்பவே சிக்கானாங்க. ஸோ நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் டெங்கு தாங்க சார். ஸோ டே டைம் மஸ்கிட்டோஸ் கிடைக்காம பார்த்துக்கிறது இதுதாங்க சார் ரொம்ப முக்கியம் டெங்கு ப்ரிவென்ஷனில்.
6: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சிகளை இணைஞ்சு இந்த கொசுனால பரவக்கூடிய நோய்களை நம்ம வந்து எப்படி தடுத்துக்கலாம், அந்த கொசுக்கள்லாம் வந்து வீட்டு பக்கத்தில் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஒரு விஷயங்கள் வந்து பண்ணலாம், வீட்டுக்குள்ளார வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அது குறிப்பாக பகல் நேரத்தில் நம்மளை வந்து கொசுக்கள் கடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸை இன்னைக்கு வந்து நம்ம கூட இணைஞ்சு நீங்கள் வந்து பகிர்ந்துருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை எல்லாரும் கேட்டுருங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த கொசுக்கள்னால பரவக்கூடிய நோய்கள் பற்றியும், அதே நேரத்தில் நம்ம வீட்டை சுற்றி எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், இந்த கொசுக்கள் வந்து எப்படிலாம் ஒரு தீங்கை விளைவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து உலக கொசு நாள், வேர்ல்டு மஸ்கிட்டோ டே. அதாவது 1897 ஆகஸ்ட் 20 சர் ரொனால்ட் ராஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டானிய மருத்துவர் நம்ம ஊர் கொல்கத்தாவில் வச்சு தான் ஒரு முக்கியமான உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பெண் அனாஃபிலிஸ் கொசுக்கள்னால மனிதர்களுக்கு மலேரியா நோய் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பை அவர் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த டேவில் வந்து இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு டேவும் வந்து அனுசரிக்கப்படுதுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி எங்கேயுமே அந்த தேவையில்லாமல் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குறிப்பாக டெங்கு வந்து ஏடிஎஸ் கொசுக்கள்னால் வந்து பரவுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுத்தமான தண்ணீரில் அது வந்து முட்டையிடும். அதனால் பழைய டயர், தேங்காய் மூடி பாருங்கள், தேங்காய் மூடி எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஸோ அதில் கூட தண்ணீர் தேங்கிடுச்சுனா கூட அது மூலிமா கொசுக்கள் பரவலாம். அதே மாதிரி சின்ன டப்பாவெலாம் நம்ம வந்து வீட்டு மேலே சைடில் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்போம். ஸோ அதில் தண்ணி தேங்கினாலும் அது மூலிமா கொசுக்கள் வந்து உருவாகலாம். பிளாஸ்டிக் கப்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து இப்போ நம்ம வீட்டில் தான் வசிக்கிறோம், கொசு வளைக்கலை வந்து பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ரசாயன முறையில் அந்த ரசாயன மருந்துகள்லாம் கூட இருக்குது கொசுக்களை விரட்டுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம வந்து கொசு வலைகளை வந்து பயன்படுத்தலாம். அப்போ கொசு வலைகள் அப்படின்றப்ப அது வந்து ரொம்ப ஒரு சேஃபும் கூட. ரசாயனங்கள்னால நமக்கு வந்து இப்போ அது சுவாசிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதனால் கொசு வலைகள் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கதவுகளை வந்து மூடி வைக்கலாம். பகல் நேரத்தில் கொசுக்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பயும் வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு முழு உடை உடுத்திக்கிறது, அதுக்கப்புறம் கையில் வந்து க்ரீம்ஸ்லாம் வந்து பயன்படுத்துறது கொசுக்கள் கடிக்காமல். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த ஒரு விஷயங்களை தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9 7 8 7 7 0 107 8. பாய் பாய் நேர்களே, நன்றி நேர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில இன்னைக்கு திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமையான சூப்பரான ஒரு வெப்சைட் தான் சொல்ல போறேன். நம்ம நிறைய ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்போம். என்னதான் பல ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணாலும் அந்த எல்லா வெப்சைட்டுக்குமே காமனான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ப்ராம்ப்ட். நீங்கள் எந்த ஏஐ வெப்சைட் எடுத்துக்கிட்டாலுமே அங்கே ப்ராம்ப்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராம்ப்டை நம்ம கரெக்டாக போடுறோமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ராம்ப்டுக்குன்னே ஒரு தனி வெப்சைட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா எல்லா வகையான ப்ராம்ப்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு காமிக் ஆட் ப்ராம்ப்ட், இமேஜ் ப்ராம்ப்ட், அதுக்கப்புறம் எந்த மாதிரி இமேஜ் வேணும் அப்படிங்கிற ப்ராம்ப்ட், எல்லாத்தோட ப்ராம்ப்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வெப்சைட்டுக்கான ப்ராம்ப்ட்டுமே இருக்கும். இப்போ மிட்ஜர்னி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராம்ப்ட், இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ராம்ப்ட், இல்லை வீடியோ ப்ராம்ப்ட் வேணும்னா அதுக்கான ப்ராம்ப்ட், இந்த மாதிரி பல வகையான ப்ராம்ப்ட் இருக்கும். அதுக்காக ஒரு சூப்பரான வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் பேஸ் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ப்ராம்ப்டை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ப்ராம்ப்டை செல் கூட பண்ணலாம், அதாவது ப்ராம்ப்டை விற்கலாம். இப்போ எல்லா ஏஐ வெப்சைட்லேயுமே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட்ஸை நீங்கள் விற்கிறதுக்கு இந்த ஒரு வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்பையே வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுலேயே நிறையா டெம்ப்ளெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ப்ராம்ப்ட் இருக்குது. ஆனால் இந்த ப்ராம்ப்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுன்னா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நிறையா ப்ராம்ப்டில் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை ட்ரை பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் promptbase.com அப்படிங்கிறது அதோட பேர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது. ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போன் தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு மொபைலில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெனோ 16C, அதாவது ரெனோ 16 ஒரு இன்னொரு வெர்ஷன் கூட சொல்லலாம். இந்த மொபைல் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ரெனோ 16 அந்த வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரியான டிசைனில் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காம்பேக்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டிஸ்பிளே இல்லை, ரொம்ப சின்ன டிஸ்பிளே ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல்ல, ஒரு காம்பாக்டான ஃபிளாக்ஷிப் மொபைல்ல என்ன டிஸ்ப்ளே கொடுக்கணுமோ அதே டிஸ்ப்ளே தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. அது முன்னாடி உங்களுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க, பின்னாடி உங்களுக்கு ட்ரிபிள் கேமரால ஃபிளாஷ் லைட்டோட வருது. இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6 இன்ச்சுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே செமையா இருக்கு. சைடில் உங்களுக்கு டெடிக்கேட்டடான ஒரு ஏஐ ஸ்னாப் கீ கொடுத்துருக்காங்க, ஏஐக்குன்னே ஒரு தனி பட்டன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் இந்த மொபைலில் ரொம்ப ஸ்லிம்மாக ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே செமையான ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுக்குது. இது இல்லாமல் இந்த மொபைலில் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் இது. இதை தாண்டி இந்த மொபைலில் பின்னாடி உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க சொன்னால, அந்த 3 கேமராவில் மெயின் கேமராவாக உங்களுக்கு 50 மெகா பிக்சலும் செகண்டரி கேமராவாகவும் 50 மெகா பிக்சல், அது கூட 8 மெகா பிக்சலுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 ஆக்டோ கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர் ஓஎஸ் 16 வெர்ஷனோட தான் வருது. ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஓஎஸ் இது கலர் ஓஎஸ். மற்ற ஓஎஸோட கம்பேர் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இல்லாமல் இந்த மொபைலில் உங்களால் 4K வீடியோஸும் எடுத்துக்க முடியும். இதில் நிறைய வீடியோஸ் அந்த ஃபோட்டோவுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐ மைண்ட் பைலட்டு, ஏஐ பில் மேனேஜர், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து சூப்பரான விஷயம். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்டுக்கு ஒரு ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இருக்க ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் ஒரு காம்பாக்டான டிசைனில் ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓப்போ 16C ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதோட தற்போதைய விலை 46999 ரூபாய், 128 GB, அது கூட 8 GB ரேம் வேரியன்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிவ்யூஸில் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு தேவைப்பட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
2: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
1: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
3: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: சிந்திய காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைன்னா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கார். யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் கோகுல். கோகுல், இப்போ இந்த கியூஆர் கோடை வச்சு ஸ்கேம் பண்ணுறது நிறையா கடைகளில் நடந்திருக்கு. நிறையா சின்ன சின்ன கடைகளில், ஒரு பிஸியாக இருக்க ஒரு கடையில், ஹோட்டல்ஸோ இல்லை தள்ளுவண்டி கடையோ இந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கியூஆர் கோடு ஸ்கேம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நான் சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேன், இந்த கியூஆர் கோடு அப்படிங்கிறது நம்ம எல்லா கடைகள்லையுமே இப்போலாம் வந்து பார்க்க முடியுது. இந்த யூபிஐ பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் பெரும்பாலும் இருக்க கடைகள்லாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப கியூஆர் கோடு அப்படிங்கிறத அவங்க அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்க ஒரு கோடை எடுத்து அந்த கடையில் ஒட்டியிருப்பாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருப்பாங்க. இல்லைன்னா அந்த சவுண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அந்த சவுண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூபாய் பெறப்பட்டது அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அவங்களோட ஸ்கேமர்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த கியூஆர் கோடை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த சவுண்ட் பாக்ஸ்க்கு மேலேயோ அப்படியே தெரியாத மாதிரி ஒட்டுறதோ, இல்லை அந்த மாதிரி கடைகளில் ஒட்டி வச்சிருக்க அவங்களோட கடைக்காரரோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்க கியூஆர் கோடு மேலே இந்த ஸ்கேமர்ஸோட கியூஆர் கோடு ஒட்டி வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த மோசடிகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி படிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கியூஆர் கோடு யார் ஸ்கேன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அந்த ஸ்கேமர்ஸ்க்கு தான் அமௌண்ட் போகும். இப்போ ஒரு சில பேர் சவுண்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த சவுண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துடுது, அதுலேருந்து அவங்க உஷாராகிக்கிறாங்க, தெளிவாகிக்கிறாங்க. ஆனால் அந்த செவத்துலலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க கியூஆர் கோடு, அந்த கியூஆர் கோடு மேலே ஒட்டுறது ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கடைக்காரர் கண்டுபிடிக்காத வரைக்கும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கோகுல்?
1: இதை தடுக்கிறதுக்கு என்னென்னா, அந்த ஆப்பில் பொறுத்த வரையும் இந்த ஃபோனில் மட்டும்தான் காமிக்குமோ ஒழிய, நீங்கள் சவுண்ட் பாக்ஸஸ் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் காமிக்காது. ஸோ சவுண்ட் பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வராது. ஸோ சவுண்ட் பாக்ஸில் சவுண்ட் வரலினாவே நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம், அது வந்து ஸ்கேம் தான் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்களுக்கு மெசேஜஸ் கிரியேட்டர் வந்திருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும்.
0: அதாவது ஒரு டைம் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சவுண்ட் பாக்ஸ்லேருந்து சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் வச்சு நம்ம கொஞ்சம் உஷாராகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் நமக்கு வந்து பே பண்ணாலும் ஒரு டைம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தெளிவாக புரிஞ்சது கோகுல், இதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட திங்க் இன்ஃபோ எக்ஸ்போர்ட் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய கோகுல் கிருஷ்ணா இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டெக் குரு நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். திவாகர் என்னுடன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க பாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க வந்து கம்ப்யூட்டர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தேவைப்படும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செமையான விஷயம் தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். கம்ப்யூட்டர் மட்டும் இல்லைங்க, நீங்க லேப்டாப் வச்சிருந்தாலும் அதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் சாஃப்ட்வேர் எது எதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கோ அதில் நீங்க இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறது மைக்ரோசாஃப்ட் பிசி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் பத்தி தான் சொல்ல போறேன். இந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் இதை பத்தி நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். நீங்க மைக்ரோசாஃப்ட் பிசி மேனேஜர்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அந்த ஆப் ஸ்டோர்ல இருந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசி பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டும். பிசி நீட்ஸ் ஹெல்த் செக் அப்படின்னா உங்க பிசியில உங்க கம்ப்யூட்டர்ல லேப்டாப்புக்கு ஒரு செக் பண்ணும், ஸ்கேன் பண்ணும், ஃபுல்லா ஒரு டைம் ஸ்கேன் பண்ணணும்னா இதை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம், ஹெல்த் செக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, மெமரி எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, டெம்பரரி ஃபைல்ஸ் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பூஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அந்த மாதிரி நீங்க வந்து பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் பாப் அப் பிளாக், கஸ்டம் பிளாக் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்ப நிறைய கம்ப்யூட்டர்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திடீர் திடீர்னு வந்து பாப் அப் ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட் பாப் அப் ஆகும், அதெல்லாம் நீங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அப்படி கீழே பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்க தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் டீப் கிளீன் பண்ணிக்க முடியும். பெரிய பெரிய ஃபைல்ஸ் இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி அதை கிளீன் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜை மேனேஜ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்களும் பண்ணிக்க முடியும். சிஸ்டம் கிளீன் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். நீங்க நிறைய ஆப் இல்லை சாஃப்ட்வேர் பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டருக்கு, அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இதே மாதிரி பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது யூஸ் பண்ணுனா காசு கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த சாஃப்ட்வேரில் நிறைய விஷயங்கள் உங்களால் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் வைரஸ் ஏதாவது இருக்கா, உங்கள் கம்ப்யூட்டரில் வைரஸ் ஏதாவது இருக்கா, இல்லை என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கட்டிடும். இதிலே எக்ஸ்ட்ரா டூல்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. டூல் பாக்ஸ் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி, நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் பிசி மேனேஜர் அப்படிங்கிறது அதோட பேர். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இதாக இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட சொல்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து வச்சிருக்கோம். நம்மளை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைத்தளங்களை சம பேச பொருளாகவும் போயிட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும்
1: பிரதீபா.
0: பிரதீபா வந்து நேற்று ஒரு நாள் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க, இன்னைக்கு மறுபடியும் பிரசென்ட் ஆயிட்டாங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்கு. ஹாய் பிரதீபா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ரெகுலரா ஒரு கேள்வி கேட்போம்ல, அது என்ன அப்படின்றத நம்ம மக்கள் கிட்ட கேட்டுடலாமா?
1: கண்டிப்பா.
0: என்ன அப்படின்னா, இப்போ சின்ன வயசுல எல்லாத்துக்கும் வந்து நிக்நேம், அதாவது பட்டப்பேர்லாம் வந்து வச்சிருப்பாங்கல்ல, ஒரு சில ரீசன்னால வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கான கேள்வியாகவே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சின்ன வயசுல உங்களோட பட்டப்பேர் என்ன, அதாவது உங்களோட நிக்நேம் என்ன, எதனால அதை வச்சாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட
1: 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
0: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கர ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன வயசுல உங்களோட பட்டப்பேர்லாம் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்க நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கால் பண்ணி சொல்லுங்க. செம்ம ஜாதியா இருக்க போது இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி. ஸோ நம்ம வழக்கமா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம், அதுல இன்னொரு வழக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரதீபா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது தான். சொல்லுங்க பிரதீபா, சின்ன வயசுல உங்களோட பட்டப்பேர் என்னவா இருந்தது, எதனால அதை வந்து வச்சாங்க?
1: எப்பயுமே ஆரம்பிப்பீங்க. நேத்து என்ன பண்ணீங்க?
0: நேத்து உங்களுக்கு கால் பண்ணலன்னு நினைச்சேன்.
1: சரி சரி, எனக்கு வந்து நிறைய இருக்குது. பொதுவாக நிறைய பேருக்கு நிறைய பேர் இருக்கும், எனக்கும் நிறைய பேர் இருக்கு, நிறைய வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து வாயாடின்னு வச்சிருக்காங்க.
0: அது காமனா இருக்கும் எல்லாருக்கும்.
1: வாய் பேசிட்டே இருப்பேன், அதனால வாயாடி. அப்புறம் முட்டைக்கண்ணி, அப்புறம் வெட்டு, இது என்னது அனில் பிரதீபா, அந்த மாதிரிலாம் இல்ல
0: இல்ல. இது எனக்கு புதுசா இருக்கு, எதுனால அனில் பிரதீபான் வச்சாங்க?
1: அனில் பிரதீபா எதனாலனா, நான் சாப்பிடுறப்ப இந்த சாக்லேட்லாம் இருக்கும்ல, ஏதாவது ஒண்ணு வந்து வாயில ஃபுல்லா நிறைய எடுத்து வாய்க்குள்ள
0: சைட்ல வச்சுட்டு
1: அப்புறமா அது சாப்பிட்டுக்கலன்னு நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வாயில போட்டுக்கோங்க, யாருக்கு தராம அதனால அனில் பிரதீபான் வச்சிருக்காங்க.
0: இது நிஜமாலுமே எனக்கு புதுசா இருக்கு. இப்ப பிரதீபா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது உங்க சின்ன வயசுல உங்களோட பட்டப்பேர் என்ன, அது எதுக்காக வச்சாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற
1: இண்டிபெண்டன்ட்
0: ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகியின் நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்பு விழா பண்ணி அதை திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல வந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் குரு.
6: ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, சின்ன வயசில் உங்களோட பட்ட பேர் என்ன, அதாவது சின்ன வயசில் உங்களோட நிக்நேம் என்ன, எதுக்காக அந்த ஒரு நிக்நேமை வச்சாங்க, அந்த ஒரு பட்ட பேரை வச்சாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. லாஸ்ட்டாக கூட பிரதீபா வந்து என்னோட சின்ன வயசு பேர் அனில் பிரதீபா, எனக்கு ஒரு பேர் இருக்குது, இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் அனில் பிரதீபா அப்படின்ற மாதிரி இருந்து சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட
5: 9787 7070 8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட நிக்நேம் என்ன என்ன அப்படின்றது எங்ககிட்ட சொல்லிக்கலாம்.
6: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கால் பண்ணுங்க, நம்ம ஜாலியாக பேசலாம். பிரதீபா, நீங்கள் வந்து ஏற்காடுலாம் போயிருக்கீங்களா?
5: ஆ, நிறைய டைம் போயிருக்கீங்க.
6: ஏற்காடுலாம் போயிருக்கீங்களா? ஏற்காடுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்னது?
5: நிறைய இருக்கு, நாங்க எல்லாமே சேர்வாய் ஹில்ஸ் எல்லாமே பிடிக்கும். மெயினா போட்டிங்ஸ் எல்லாம் இன்னும் சூப்பராவே இருக்கும்.
6: ஓகே ஓகே, இப்போ நாங்க எதுக்கு ஏற்காடை பத்தி சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்காடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னா இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, இப்போ சேலம்ல யாருக்காவது வந்து ரொம்ப போர் அடிக்குது, இல்ல டக்குன்னு போய் ஒரு இடத்துக்கு போய் ரிலாக்ஸேஷன் பண்ணோம் அப்படின்னா ஏற்காடுக்கு டக்குன்னு வந்து போவாங்க. ஏற்காடு போறவங்க மேக்சிமம் அந்த போட்டிங் எல்லாம் வந்து போயிடுவாங்க. ஸோ போட்டிங் போனாங்கல்ல, அதை பத்தின ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம சேலம் ஏற்காடு இருக்குல்ல, ஏற்காடில் போன வருஷம் மட்டும், அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் போட்டிங் போனவங்க எண்ணிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 600,000 பேர் வந்து போட்டிங் வந்து போயிருக்காங்களாம். ஸோ இதனால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு, எவ்வளோ வருமானம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா 4.96 கோடி ரூபாய் வருவாயாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாலுமே இது வந்துட்டு ஒரு ஹியூஜ் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போது நம்ம சேலமில் இருக்கிற நிறைய மக்கள் டக்குன்னு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஏற்காடுக்கு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்காடை தாண்டி அந்த குருவம்பட்டி உரியல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்குலாம் வந்து போவாங்க. ஸோ நீங்கள் ஏற்காடுக்கு எத்தனை டைம்லாம் வந்து போயிருக்கீங்க, ஏற்காட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்றத எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதையும் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்திட்டே இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம்.
5: என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு சின்ன வயசில் என்ன நிக்நேம் வச்சுருக்காங்க, அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றது நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7070 8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
2: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
1: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
3: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும்
5: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் உங்களோட பட்ட பேர் என்ன, சின்ன வயசில் உங்களோட நிக்நேம் என்ன, எதனால் அந்த ஒரு பேரை வச்சாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். சின்ன வயசில் உங்களோட பட்ட பேரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட
4: 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
5: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே எக்ஸைட்மெண்ட்டாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள், ஜாலியாக வந்து பேசலாம். இப்போது அடுத்ததாக பிரதீபா, சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ அப்படின்றது செம்ம வைரலாக போயிட்டுருந்தது. ஹாஹா, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே வா சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே பயங்கர சந்தோஷம்.
4: அப்படி என்ன விஷயம்
5: அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நானும் வந்து நம்ம மக்களுக்காக வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போது ஊரில் நிறைய பெட் லவர்லாம் வந்திருப்பாங்க. அவருக்கு எல்லாருக்கும் மேலே இவர் தான் ஒரு மிகப்பெரிய பெட் லவர் போல. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அசாம் இருக்குல்ல, அசாமில் இந்த காட்டு யானைகள்லாம் பாதுகாப்பாக அந்த ரயில் தண்டவாளத்தை கடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்ரெயின் வரும்ல அந்த ட்ரெயினே ஸ்டாப் பண்ணி யானைகளை பாதுகாப்பாக கடக்க வச்சிருக்காரு.
4: அப்படியா? நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு.
5: நல்ல விஷயமா? ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு.
4: ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.
5: அந்த யானைகளும் அப்படியே கூட்டம் கூட்டமாக அப்படியே போனுச்சா. அந்த ஒரு வீடியோ வந்து எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பாருங்க சார், அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சா அதான் வந்து சொன்னேன். இப்போது அன்பு அப்படின்றது எல்லாருக்கும் காமன் தானே, அன்பை ஒரு அன்லிமிட்டடாக கொடுத்துட்டார் போல். ஸோ அதனால இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகி நம்ம ஷோகே கண்டென்ட்டாக வந்து வந்துட்டார்.
4: கண்டிப்பாக
5: நானும் இந்த மாதிரி பெருசாக எதுவும் நினைக்கிறேன், அதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் பட் நம்ம ஊரில் தான் காட்டு எண்ணெய்கள் நிறைய இல்லையே, அதனால் அதுவும் பண்ண முடியல.
4: அப்போ நீங்கள் இங்கேருந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போய் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. உங்களை பற்றி நான் பேசுகிறேன் இது வாலிப வயசு
5: இல்லை இல்லை, ஏன் ஷோக்கு நானே கண்டென்ட்டாக வர விரும்பல. நான் வரேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வரேன். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இதே மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி இருக்குது, அது என்ன அப்படின்றத நம்ம பிரதீபா சொல்லுவாங்க.
4: என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் இருக்கப்ப உங்களுக்கு நிக்நேம்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அது என்னென்ன நிக்நேம், அது எதுக்காகலாம் உங்களுக்கு வச்சாங்க அப்படின்றத நீங்கள் எங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. நீங்கள் அதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட நிக்நேம்ஸ் எல்லாம் எங்ககிட்ட சொல்லலாம்.
5: உங்களோட பட்ட பெயரெல்லாம் கேட்கறதுக்கு, உங்களோட நிக்நேம்லாம் நாங்கள் கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் பயங்கர ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கே, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் உங்களோட பட்ட பேர் என்ன, அதாவது சின்ன வயசில் உங்களோட நிக்னேம் என்ன, எதுக்காக அதை வச்சாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார், அவங்களோட சின்ன வயசில் அவங்க பட்ட பேர் என்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்
2: வணக்கம்.
6: பேசுறேன்
2: ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம் சனி, நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கோம்.
6: அதை விட சூப்பரா இருக்கும்.
2: சூப்பர் சூப்பர். நீங்க சூப்பரா இருந்தா போதும். உங்களோட பட்ட பெயர் என்ன, எதனால அந்த ஒரு பட்ட பெயர் உங்களுக்கு வச்சாங்க, அதான் இன்னைக்கான தலைப்பு. பேசலாம். புரியல,
6: குழந்தைய பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்ப வந்து குழந்தை பிறக்கும் போது ஒரு சாமி பேர் வைப்பாங்க. சாமி பேரு, சாமிய சொல்லி அந்த பேரு வைப்பாங்க. அப்புறம் தனிப்பட்ட பேர் ஒண்ணு வைப்பாங்க.
2: ஆமா,
6: அப்படி பேர் வைக்கும் போது சாமி பேர் ஒண்ணு இருக்குது எனக்கு. அது இல்லாம எல்லாரும் சுத்தி சுத்தி ஒவ்வொரு பேர் வைப்பாங்க எனக்கு. நான் குழந்தையில இருந்த பேரண்ட்ஸ் பேபி பார்த்துட்டு குண்டு குண்டு குண்டு குண்டு இருக்கணும்னாச்சா எல்லாம் கொழு கொழு பாமா அப்படிம்பாங்க. அப்புறமேலு எங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, எங்க அப்பாவோட டீச்சர் பேரு ரூபி, அதனால ரூபி தான் கூப்பிடுவாங்க.
2: வேற
6: ரூபி ரூபி ரூபின்னு தான்
2: கூப்பிடுவாங்க.
6: இப்போ வீட்டுல எல்லாம் ரூபி தாத்தா தெரியும்.
2: ஓ, சூப்பர் சூப்பர்.
6: ஆமா, ஒரு சிலர் கூப்பிடுவாங்க. உருக்கு எங்க பாட்டியெல்லாம் உருக்கு உருக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் எங்க சித்தியெல்லாம் உருக்கு ருக்குன்னு தான் கூப்பிடுவாங்க.
2: ஓகே ஓகே.
6: அப்புறம் ஸ்கூலுக்கு வந்துட்டா ஒரு
2: விளையாட்டுன்னா
6: இந்த அரிசி மொட்டையெல்லாம் ரன்னிங்ல எல்லாம் சேரக்கூடாது அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வேலை யாராவது எனக்கு சொன்னாங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வேற வேலை.
2: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
6: ஒருவேளை
2: ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றிமா.
7: எனக்கு
2: வந்து குருவின்னு பட்ட பேர் வச்சிருப்பாங்க. குருவி குருவின்னு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் நான் வந்து ஹேர் கட்லாம் பெருசா பண்ண மாட்டோம், அந்த குருவி கூடு மாதிரி தலை இருக்கு அப்படின்றதுனால குருவின்னு வச்சிருவாங்க எனக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு. நன்றி. தாதகா பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணி அவங்களோட சின்ன வயசில் அவங்களோட பட்ட பேர்லாம் என்னென்ன அப்படின்றத ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்க ஒரு மாதிரி ஃபன்னாகவும் வந்து இருந்தது. ஸோ ருக்மணி அம்மா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை தொடர்ந்து நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப விஷயங்கள் சில பேசலாம்.
8: Let's gear up, reporting, dropping the diamond track. Cause who is back? We'll make it bang it, no, I'll be back. Taylor, it's so lit. It's them on the beat, bringing my heat.

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் உங்களோட பட்ட பெயர் என்ன, அதாவது சின்ன வயசில் உங்களோட நிக்நேம் என்ன, எந்த ரீசன்க்காக அந்த ஒரு நிக்நேமை வச்சாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் ரெண்டு பேரும், அதாவது குரு மற்றும் பிரதீபா, பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, அவங்களோட சின்ன வயசுல அவங்களோட பட்ட பேர் என்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், குரு பிரதீபாவா?
1: ஆமாங்கா.
0: எப்படி இருக்கீங்கக்கா, நல்லா இருக்கீங்களா?
2: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: சேலம் இரும்பாலிருந்து எழிலரசி, அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன், டீ காஃபி முடிஞ்சச்சா?
0: ஷோ பண்ணிட்டு இருக்கேன் கேக்கா.
2: எங்க அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு வச்ச பேர் வந்து ஏகாம்பரேஸ்வரின்னு வச்சாங்க, ஒரிஜினலா. அப்புறம் எழிலரசி எங்க தாத்தா வச்சாங்க, அப்பா அப்பாவோட அப்பா வச்சாங்க, அம்மா அப்பாவும். அப்புறம் ஏகாம்பிகான் எங்க அப்பாவோட, எங்க அப்பாவோட, எங்க அம்மாவோட அப்பா அம்மா வச்சாங்க ஏகாம்பிகான். அப்புறம் எங்க அம்மாவோட அண்ணன் வந்து தாய் மாமா வந்துட்டு பெரிய மாமா வந்து சுதான் வச்சாங்க. அப்புறம் எங்க நடுமாமா வந்து சரளா வச்சாங்க, என்ன பேர் சொன்னாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு என்னைய வந்துட்டு, அப்புறம் எங்க இன்னொரு மாமா வந்துட்டு, சின்ன மாமா வந்துட்டு குயிலு மயிலுன்னு சொல்லி ரெண்டு மாமா கூப்பிடுவாங்க. அந்த பசங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு அம்மை, அந்த மாதிரி எங்க அப்பா வந்துட்டு ராசாத்தி, சின்ன அத்தை வந்து ராசாத்தின்னு வச்சாங்க.
0: இருக்குக்கா. ரொம்ப வெளிப்படியா சொல்லிட்டீங்க. கால் பண்ணிருந்தாங்க ஸ்ட்ரீட் பிளான்ல இருந்து, அவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு. என் வயிற்றுக்கு இருக்கும் போல இது பேர்லாம் வந்து எழுதுனா அந்த அளவுக்கு இருந்தது. சோ நாம இன்னும் இது வாலிப பேசுற நிகழ்ச்சியில நிறைய பேசலாம். இப்போ

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். என்னோட பேர் தமிழ் செல்வன், தருமபுரியில இருந்து பேசுறேன்.
0: தமிழ் செல்வன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறேண்ணா. அண்ணா சொல்லுங்க, இப்போ சின்ன வயசுல உங்களோட பட்டப்பேர் என்னவா இருந்தது? எதுக்காக அந்த ஒரு பேர் வச்சாங்கண்ணா?
1: என்னோட
0: பட்டப்பேர்
1: என்னை
0: மட்டும் பிரதீபா கேக்கவே இல்ல.
2: என்னோட பட்டப்பேர் வந்துட்டுனா இது அனில் பிரதீபா. நான் ஃபர்ஸ்ட் அப்படி தான் வச்சிருந்தாங்க. அனில் அனில் சும்மா அப்படி வச்சிட்டாங்க.
0: எதுனாலன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். என்ன அப்படினா, அனில் வந்து சைடுல எல்லாம் வச்சு அடக்கிட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால வீட்ல பார்த்து அந்த பேர் வச்சிட்டாங்க. அதனால தான் இந்த இது வச்சிருந்தாங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: ஓகேண்ணா,
0: நன்றி. நன்றி நன்றிண்ணா. தருமபுரியிலிருந்து செல்வாண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி சின்ன வயசில் அவரோட பட்டப்பேர் என்ன அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணியிருந்தாரு. கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நம்ம செல்வாண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட
2: 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களையும் கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
0: அதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப

0: கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க, குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறாரு அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசுல உங்களோட பட்ட பேர் என்ன, அதாவது சின்ன வயசுல உங்களோட நிக்நேம் என்ன, அதை எதுக்காக வச்சாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரு, அவரோட சின்ன வயசுல என்ன பட்ட பேர் வச்சாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம். இது வாலி வயசு தொகுப்பாளர்கள் குரு மற்றும் பிரதீபா இருவருக்கும் மாலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் மூணூர் ஆரம்பம்.
6: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எப்பவும் முடிச்சிருக்கீங்க நீங்க, சரி
6: முத்தையா.
7: அதுக்கு பிறகுதான் எனக்கு தலைவலியா இருந்து கேட்டீங்கன்னா, எங்க அம்மாவே என்னை கூப்பிடுறது ஆது கேட்டீங்க.
6: ஆது
7: ஆதவன்னு சொல்றதுல ஆது ஆக முதலிருந்து வேற வச்சிருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். பேர் போட்டவங்கள கேவலமா பேச ஆரம்பிச்சிருக்காங்கனால அதனால என்னன்னு தெரியல. அந்த பேர் வச்சவங்கள நல்ல போல் விட்டு கோடீஸ்வரரும் லட்சாதிபதியாந்த இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பேர் மாத்தினாங்க, அந்த மாதிரி சொல்லிக்க முடியலையே.
6: ஓகே ஓகே,
7: அது அதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம் நான் இன்னைக்கு நம்புறேன்.
6: ஓகே ஓகே,
7: அந்த பேரு பிச்சை பிச்சைன்னு ஒரு எழுமானமா போய் செய்வதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு போன சக்திக்கு அது பிடிக்காது. என்ன கூட கேவலப்பேசன்னு உயர்த்திருப்பு நினைக்கிறேன். அதை மாற்றி இதுக்கு வந்துட்டு இந்த பேர் எப்படி பேசுறேன்னு வைக்க இருந்தாலும் அந்த பேரை மாற்றினது அந்த பேரை உண்மையான வேற மாற்றிட்டு வச்சு எனக்கு மனசுக்கு திருப்தியே இல்லை.
6: உங்களிடமும்
7: பிரதி இந்த சோழப்பனுபை தொகுப்பாளரையும் குரு உங்ககிட்டயும் பிரதிபா இருவர்கிட்டயும் நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன்.
6: ஓகேண்ணா, ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு. வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்திருக்கீங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம்.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும்

0: தீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசுல உங்களோட பட்ட பேர் என்ன, அதாவது சின்ன வயசுல உங்களோட நிக்னேம் என்ன, எதுக்காக அந்த ஒரு பட்ட பேர் வச்சிருந்தாங்க, பட்ட பேர் மட்டும் தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது இல்லை, சில பேர் கூட வந்து சொல்லலாம். ஸோ நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, அவங்களோட சின்ன வயசுல அவங்க பட்ட பேர் என்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் விஸ்வா, சேலம்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே விஸ்வா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். கால் பண்றீங்களா? ஓகே ஓகே விஸ்வா, இப்போ சின்ன வயசுல உங்களோட பட்ட பேர் என்னவா இருந்தது?
1: சின்ன வயசுல இல்ல, ஒரு 2 3 இயர்ஸ் முன்னாடி வச்ச பேர் தான். என்ன வந்து கிச்சான்னு கூப்பிடுவாங்க.
0: ஓகே,
1: அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு வெப் சீரிஸ்ல கிச்சான்னு ஒரு கேரக்டர் வரும்.
0: ஓகே,
1: நீங்க
0: ஒரு பேர் வைக்கணும் என்ன வைப்பீங்க? ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: Okay, thank you.
0: சேலம்ல இருந்து நம்ம விஸ்வா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட பட்ட பேர் என்ன அப்படின்றத ரொம்ப சூப்பரா அழகா ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம விஸ்வா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றது கேட்க, நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாம இன்னும் இது வாலிப பேசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம். சூப்பரான பேக் டு பேக் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
2: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ரெகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசினதுக்கு அப்புறமா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அந்த ஒரு தலைப்பில் பேசுவோம்ல, அந்த குவஸ்டின்ஸில் நம்ம பேசினதுக்கு அப்புறமா சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம கூட வந்து பேசுவாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம கூட ஒரு புது சோஷியல் மீடியா கிரியேட்டர் தான் இணைஞ்சிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போது நிறைய பேர் சோஷியல் மீடியாவை பயங்கர பேஷனேட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பேஷனேட்டாக பண்ணி ஃபேமிலியில் எவ்வளோ எதிர்ப்புகள்லாம் வந்தாலும் எனக்கு இந்த பார்த்து தான் பிடிச்சிருக்கு, நான் இந்த ஜேர்னர்லாம் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ராங்காக நின்று அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை தன்னோட ஊரில் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஊரில் ஒரு சில இம்பாக்டும் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன். வான்மதி சோனா அவங்க தான் நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்க போகுது. இப்போது நிறைய பெண்கள்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியா ஜேர்னியாக சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ அப்படி சூஸ் பண்ணாலுமே அவங்களுக்குன்னு நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்துருவோம், அதெல்லாம் பிரேக் பண்ணி வந்தவங்க தான் சோனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது நிறைய நியூ கமர்ஸ்க்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்க போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் இவங்களோட ஜேர்னியில் நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய்.
5: ஹாய்,
2: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
2: சூப்பர் சூப்பர். இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக சொல்கிறீங்களா?
5: என் பேர் வான்மதி சோனா.
2: ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்போ வந்தது?
5: எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே ரொம்ப ஆசை பண்ணுன்ட்டு, ஆனால் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, அது டைம் கிடைக்கல. ஆனால் இன்னொரு டைம் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், எதாச்சும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. அதான் இப்போ வருது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், அது அப்புறமேட்டு அழகாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என் லைஃப்பில் நான் பார்த்தேன்.
2: சூப்பர் சூப்பர், கேட்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. இப்போது நம்ம வான்மதி சோனா அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து பர்ஃபெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை அழகாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, நிறைய நியூ கமர்ஸ்க்கு ஒரு ஐ ஓப்பனிங் ஆடியோவாக வந்து இருக்க போகுது. ஸோ இவங்களோட ஜேர்னியை நம்ம அப்படியே இவங்ககிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிபு வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து கேட்டிருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலும் நீங்கள் நிறைய விஷயங்களா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நம்மளும் நிறைய விஷயங்களா வந்து ஷேர் பண்ணினோம். ஸோ இப்போ சின்னதாக ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் காரணமாக சோனா எஃப்எம் தற்காலிகமாக வந்து நிறுத்தப்படுது. சோனா எஃப்எமோட ப்ரோக்ராம்ஸ்லாம் கூடிய சீக்கிரமே வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்றத நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ தற்காலிகமாக வந்து நிறுத்தப்படுது மழை காரணமாக. ஸோ நாளைக்கு காலையில் திரும்பவும் சோனா எஃப்எம் சீரும் சிறப்புமாக செயல்படும்.

இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோனா எஃப்எம்ல சின்ன ஒரு கிளிச்னால சோனா எஃப்எம் வந்து தற்காலிகமாக வந்து நின்றது. இப்போது அந்த கிளிச்லாம் வந்து சரியாகி தொழில்நுட்ப கோளாறுகள்லாம் வந்து சரியாகி மறுபடியும் சோனா எஃப்எம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நிகழ்ச்சிகளை வழக்கம் போல் வந்து கேட்கலாம். கேட்டுட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் எங்கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்திருக்கு. கேட்டு வந்துருங்க.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: ரீசண்டா ஒரு பொன்மொழி படித்தேன். திறந்த வானில் தடையின்றி நகரும் தென்றலை போல அச்சமின்றி வீதிகளில் நடமாடுவதே மனிதனின் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அடிப்படை உரிமை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதை மாற்றத்துக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், பெண்களாகிய நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலான் இருக்கேன். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு போது கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு திறமையை வந்து கத்துக் கொடுத்து அந்த திறமையை வந்து வளர்க்க வைங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தற்காப்பு கலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து பெண்கள் எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அவங்கள தற்காத்துக்கிறதுக்கா இருக்கட்டும், அவங்களோட உடல் வலிமையை ஏற்படுத்திக்கிறதுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதை வந்து கத்துக் கொடுங்க. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி திறந்த வானில் தடையின்றி நகரும் தென்றலை போல அச்சமின்றி வீதிகளில் நடமாடுவதே மனிதனுடைய அடிப்படை உரிமை. அந்த உரிமை பெண்களுக்கு இருக்கா? இன்னைக்கு ஒரு பொண்ணு தனியா வெளியில போகணும் அப்படின்னா உடனே முதல்ல எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பார்த்து போங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வேலைக்கு போனா சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி பல ஆலோசனைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பயத்தையும் ஏற்படுத்த ஆரம்பிக்கும், பாதுகாப்பற்ற உணர்வையும் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வியும் வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அச்சம் இல்லாம நடமாடக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழலை இந்த சமூகம் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787707078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா நடைமுறையில பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பெயர்ல பெண்களுக்கு அவங்களுக்கான கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா, அது அதிகமா திணிக்கப்படுது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு தனியா நடந்து போறப்ப வரக்கூடிய அந்த பயத்தை போக்குறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு ஏன் தனியா நம்ம அந்த இடத்துக்கு போகணும், நைட் நேரத்துல ஏன் லேட்டா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம உருவாக்கிறோம். ஆனா அது பண்ணவே கூடாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பயம் வந்து இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னா, அந்த பயம் ஏன் ஏற்படுது, அதுக்கு என்ன காரணமா இருக்கும், அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்க ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தா தானே அதுக்கான ஒரு தீர்வா மாறும். அவங்க அவங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், நைட் டைம்ல வந்து ஒரு பொண்ணு தனியா நடந்து போனா அதுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்க ஆரம்பிக்கணும், எந்த வித பயத்தையும் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம ஏன் ஆண்கள்கிட்ட சொல்லி வளர்க்கறது இல்ல? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கறது முக்கியமோ அதே அளவுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் தானே, அதையே நான் மறந்துட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வியுமே எனக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியாகவும் வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அச்சம் இல்லாம பயம் இல்லாம ஒரு இடத்துல நடந்து போறதுக்கு அந்த பாதுகாப்பான சூழலை உருவாக்குறதுக்கு இந்த சமூகத்தில இருந்து நாம எல்லாரும் எப்படி அந்த பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சோனா ஃபேம்க்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கால் பண்ணுங்க, இப்போ பாட்டையும் கேட்டு வந்துருங்க.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுக்கு பெரிய இடம், முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாலு ஐந்து ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸை ஒரு பெரிய அளவில் உருவாக்கியிருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நம்ம இந்தியாவில் இந்த வாடகை வீடு தேடுறதா இருக்கட்டும், வாடகை வீடு பிடிச்சி அந்த வாடகை வீட்டில் போய் உட்கார்றதுன்றது ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். நானுமே ஆரம்பத்தில் அப்படியான சிரமந்தெல்லாம் வந்து கடந்து தான் வந்திருக்கேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்றது இப்போ ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. நம்ம இந்தியாவில் வந்து இந்த வாடகை வீடு தேடுறதா இருக்கட்டும், வாடகை வீடை கட்டுறதா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட்டேக்கான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த வாடகை வீட பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் தொழில் முனைவோரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். யார் அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷாரிகா செட்டி அப்படின்ற ஒரு பெண் தொழில் முனைவோரா வந்து இப்போ வளம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்ட் அண்ட் பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் தான். இந்த ஆப் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வாடகை வீடுகளில் வசிப்பவர்களுக்கும் அந்த வீட்டு உரிமையாளர் இருப்பாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களையும் வாடகை செலுத்தக்கூடிய அந்த குழப்பத்தையும் வந்து ஆழமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு ஆப் தான் இந்த ஆப்பா இருக்கு. இந்த செயலி வந்து இந்தியாவில் முதல் ரெண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளமா வந்து மாறி இருக்கு. அந்த நிறுவனத்தை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவா தான் வந்து ஷாரிகா செட்டி வந்து மாறி இருக்காங்க. ஸோ இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டா இருக்கட்டும், என்ன மாதிரியான சவால்களை இவங்க கடந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்பை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்திருக்கும் இல்லையா. அந்த ஆப்பை கண்டுபிடிக்கிறதையும் தாண்டி இந்த ஆப்பை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு சிரமம் ஏற்பட ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆப்ல வந்து வீடெல்லாம் பாக்குறாங்க, இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கட்டுறாங்க அப்படின்னு போது இது வந்து கிரெடிட் கார்டில் தான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. இது நார்மலா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ஒரு சிரமத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. சொந்த மாதிரியான சவால்களையும் கடந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் கடந்துதான் இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து வீட்டு உரிமையாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சரியா வாடகை கட்டக்கூடியவங்க அவங்கலாம் தேடுறது அப்படின்றது அதுவுமே வந்து கண்டறியறதுல கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே கடந்துதான் இவங்க வந்து இந்த சவால்களை கடந்து இந்த ஆப்பை வந்து முழுமையாக கண்டுபிடிச்சி அது மூலியமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அண்டர்பிரனரா மாறி எல்லாருக்கும் வந்து சேவை செய்யக்கூடிய ஒருத்தங்களா மாறி இருக்காங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு மட்டும் காணாம வாடகைதாரர்களா இருக்கட்டும் இல்ல உரிமையாளர்களா இருக்கட்டும் இருவருக்குமே வந்து ஒரு முழுமையான வாடகை சூழலை அமைக்கிறது அப்படின்றது வெற்றிகரமா இப்போ உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது மூலியமா வந்து வாடகைதாரர்களுடைய செலவை குறைக்கிறதுக்கும் அவங்க வாடகை செலுத்தும் போது ரிவார்ட்ஸ் பாயிண்ட் பெறத்துக்கான ஒரு வாய்ப்பையும் இவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயம் தானே. ஒரு ஆப்ல நாம வந்து வாடகை கட்டுறோம், நம்ம வீட்டு வாடகை கட்டுறோம் அப்படின்போது அது மூலியமா நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது, அதை நம்ம ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்போது அதுவுமே ஒரு பெனிஃபிட்டா இருக்க ஆரம்பிக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கப்படுது அப்படின்போது அது எல்லாத்துக்கும் முழு காரணமா இருக்கக்கூடிய ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷாரிகா செட்டி தான். அப்படி ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சி இப்போ பிரபலமாயிருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்திருக்கேன். அதனால பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா நீங்க ஒரு சாதனையும் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஷாரிகா செட்டி அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. வாடகை வீடு தேடுறதா இருக்கட்டும், அதுல சிரமமா இருக்கும், அதெல்லாத்தையும் கவனிச்சுதான் அவங்க ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலுமே சில சிரமங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது அப்படின்போது அதை கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை கடந்து ஒரு புது சாதனையை உங்களால படைக்க முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்கிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் எஸ்எல்எஸ் நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க நேரலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
2: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
1: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
3: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவாய்

இன்னைக்கு பல பேர் வந்து அலுவலகத்தில் ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு போது இந்த ஏசி பயன்பாட்டை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. இன்னைக்கு நான் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூமில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு பெண்கள் வேலை செய்யும் போது அவங்களுக்கு யதார்த்தமாக வரக்கூடிய இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை பற்றி தான் நான் பேசலான் இருக்கேன். ஏன்னா பெண்களுடைய ஸ்கின் அப்படின்றது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா. இந்த ஏசியெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து பயன்படுத்துகிறாங்க, அந்த காற்றை வாங்குறாங்க அப்படின்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசி அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து ஒரு அறையில் இருக்கும்போது அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி அதை வெளியேற்றக்கூடிய தன்மையை கொண்டது தான் அந்த ஏசி அப்படின்போது, ஒரு 7-8 மணி நேரம் ஒரே ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயும் வந்து இயற்கையாக உறிஞ்ச ஆரம்பிச்சு முகத்தையும் உடலையும் வந்து வறட்சியிலே வச்சுக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்குது அப்படின்னும் போது பெண்களுடைய ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னா இல்லாமல் ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிக்கிடும் இல்லையா. இதனால ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக ஏற்படுறதா இருக்கட்டும் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாமே வரதுக்கான காரணமும் இந்த ஏசி ரூமில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதுனால இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் குளிரான அறையில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறதுனால யதார்த்தமாக நமக்கு தாகமே எடுக்கவே எடுக்காது. நான் இது ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஆனால் இப்போலாம் வந்து டைமுக்கு டைம் வந்து டைம் வச்சு அதாவது அலாரம் வச்சுலாம் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ மாறிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஏசி ரூம்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி தண்ணி தாகமே எடுக்கவே எடுக்காது, தண்ணியெல்லாம் குடிக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான உணர்வு கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால டீஹைட்ரேஷன் அப்படின்றது ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர்லாம் டக்குன்னு வெளியில் வெயிலில் போகும்போது மயக்கம் வர மாதிரியான சூழ்நிலையாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பெண்களுக்கு ஏற்படுறதுக்கான காரணமாக மாறிடும். அதுக்கப்புறம் ஏசி காற்று நேரடியாக வந்து நம்மளோட முகத்தில் படும்போது உதடுகள் சீக்கிரமாக வெடிக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கும். கண்கள்லாம் வறண்டு போய் ஒரு விதமான அரிப்பும் எரிச்சல் இதெல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். சரி இதெல்லாம் வருது அப்படின்னும் போது இதுக்கு நான் என்ன பண்ணுறது ராஜ்குமார், நான் வந்து ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் வந்து தண்ணி குடிக்கிறது நான் மறந்துடுறேன், இப்படிலாம் இருக்கு அப்படின்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல வந்து உங்கள் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் முன்னாடியே வச்சுக்கோங்க. தாகம் எடுக்கலனாலும் தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிங்க. தண்ணி நீங்கள் குடிக்க குடிக்க தான் உங்களுக்கு தாகம் அப்படின்றது எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாய்ஸ்சரைசர்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைனா லைட்டாக இருக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து உங்களுடைய முகத்தில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வராத மாதிரி உங்களால் தடுக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்காம நீங்கள் வெளியில் லஞ்சுக்கு போகிறீங்க அப்படின்போது அந்த டைமில் கேன்டீனுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயில் இருக்குது அப்படின்போது அந்த நேரத்தில் வெயிலில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு மறுபடியும் வந்து உட்காந்திங்க ஏசி ரூம்லனா உங்களோட ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ ஓரளவுக்கு நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க தோல் மருத்துவ கழகம் வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஏசி ரூம்லேயே 6 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40% பெண்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இளம் வயசுலேயே வந்து முகத்தில் சுருக்கம் விழுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஏசி ரூமில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்குது, ஸ்கின் சுருக்கம் ஏற்படுது அப்படின்றலாம் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்குது, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேரிட வாங்க, தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் வந்து பேச போகிறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அடுத்தது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், என் பேர் சோனா வான்மதி.
5: இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனா வான்மதி தான். ஸோ சோனா வான்மதி யார், எங்கேருந்து பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இப்போது அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது, ஒரு பொண்ணாக அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா, இப்போ நீங்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும், உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் என்ன நோக்கம் இருக்குது, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேன், இதுதான் என்னோட வாழ்க்கை நோக்கம் அப்படின்னு?
6: என்னோட வாழ்க்கை நோக்கம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறேன்னா, என் தம்பியை நான் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு பண்ணும். இப்போ வந்துட்டு என் தம்பி விட்டுட்டு என்னால் வெளியில் போய் எதுவும் வேலைக்கு போக முடியாது, அதனால வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நான் 2 கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஃபைனலி நல்லா முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இடம்லாம் செட் பண்ணி அதை வச்சிடணும். வச்சுட்டு சைடில் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு மேட்ரு பற்றி போடணும், மேட்ரு மக்களுக்கு இன்னும் நிறையா ரீச் ஆகணும், இன்னும் மேட்ரு மக்களுக்கு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் தெரியணும், நிறையா கொடுக்கணும் நம்மளால் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த நோக்கங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும், என் தம்பியும் இங்கே பார்த்துக்கணும்.
5: என்னோட தம்பியை வந்து நான் நல்லா பார்த்துக்கணும், அம்மா இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கணும் அப்படின்றத வந்து வான்மதி சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், அவங்களுக்கான அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் தான், அதுதான் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் விட்டுட்டு தன்னோட தம்பியை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ நான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சந்திச்சிருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்ன மாதிரியான சவால்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது?
6: எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா உன்னால் இது முடியாதுன்னு நான் கேட்டு வளர்ந்துட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோக்கும் வந்து படிப்புலாம் வந்ததில்லை. வந்து ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, நான் அவ்வளோலாம் படிக்கலாம் மாட்டேன். ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்போ நானே நினச்சிப்பேன், சரி இது நம்மளால முடியாது, இது நம்மளால முடியாது அப்படின்ட்டே போயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு சரி என்னதான் ஆயிடப்போகுது, இதுக்குள்ளார வந்தோம். எனக்கு வந்துட்டு அப்போ இருந்தல வாழ்க்கையெல்லாம் வேறு, இப்போ இருக்க வாழ்க்கை வேறு இல்லையா. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒருத்தங்க வந்துட்டு ரொம்ப இது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நீ இதை பண்ணு, உன்னால் முடியும், முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த இங்கே வந்து உங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கேன்.
5: எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லி என்னை வளர்க்க ஆரம்பித்தாங்க, சொல்கிறவங்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல என்னை நான் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பித்தேன், அந்த இடம் தான் இது. இதில் நான் வந்து நான் யார் அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத வான்மதி வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்க நேர்களே, கேரட வந்துருங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: ಸರಿರರು.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சோனா வான்மதி அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். சோனா, இப்ப சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அடுத்தடுத்து தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா வந்து இதுல சவால்கள்லாம் இருக்க ஆரம்பிக்கும். நீங்க வெளியில போறீங்க, வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு போது அந்த நேரத்துல வந்து தம்பியை பார்த்து
6: எனக்கு
5: எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதனால தான் நான் வந்து என்னோட தம்பியை வந்து எந்த இடத்துலையும், அதாவது நான் வெளியூர் போறேன் அப்படிங்கும் போது அந்த நேரத்துல விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு சவாலான விஷயம் தான். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க, அடுத்தடுத்து அவங்க வந்து அவங்களோட ஒர்க்ல இருக்காங்க அப்படின் போது அந்த நேரத்துல குழந்தைகளை பாத்துக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் கடந்துதான் வந்து ஒரு குடும்ப பெண்மணியா வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்பதான் வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பொண்ணா வந்து சோனா வான்மதி இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்குமே இந்த மாதிரியான சவால்கள்லாம் இருக்கு. அதுக்கு சப்போர்ட்டிவா ஃபேமிலி சைட்ல இருக்காங்க
6: வராது. சமைக்க வருது அவ்வளவுதான், மித்தபடி நம்மளுக்கு ஒண்ணுமே வராது, நம்மளுக்கு பேசுறது கூட வரமாட்டேங்குது, ஒரு எழுத்து பார்த்து கூட நம்மளுக்கு படிக்க வரமாட்டேங்குது அப்படி இருந்தா நான் பொண்ணுதான். நான் இப்பதான் எல்லாமே கத்துக்கிட்டேன். என்ன சொல்ல போனா இந்த ஃபீல்டுக்குள்ளர் வந்துதான் வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு தேவை. வந்து ஒரு மேக்கப் ஆகட்டும், ஃபேஸ் மேக்கப் ஆகட்டும், ஏன்னா நம்மளை பாக்குறாங்க இல்லையா, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நம்ம இன்ஸ்டாகிராம்குள்ளார வந்துட்டா வந்துட்டு அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே வந்து அது வேற மாதிரிதான் போகும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து நல்லா போடணும், மக்களுக்கு நிறைய நல்லா ஒரு இது ரீச் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இதெல்லாமே மாத்திக்கணும். நான் ரொம்பவே மாறிட்டேன் சொல்ல போனா. எனக்கு என் கேரக்டரே இது இல்ல ஃபர்ஸ்ட், ஆனா வாழ்க்கை ரொம்ப அடிபட்டு வந்துட்டேன், அதனால வந்துட்டு இப்ப எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
5: சோ ஆரம்பத்துல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிதான் இருக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நான் தனிமையில இருக்கிறேன், நான் வந்து இதுக்கப்புறம் நான் தான் எழுந்து நிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் எழுந்து நிக்க ஆரம்பிச்சேன். இப்ப நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் வந்து வான்மதி சொல்லியிருக்காங்க. இது பல பெண்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத சூழ்நிலைகள் அவங்களுடைய வாழ்க்கையில வரும்போதுதான் அவங்க எழுந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எழுந்து நின்று ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சோனா வான்மதி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சோனா வான்மதி இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசர் லேசர் நிகழ்ச்சி. நேயர்களே.

0: 94.8 ஷக்கலக்க குட்டீஸ். என்ன பெரிய கனவு இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய தோட்டத்துல சின்ன விதை ஒண்ணு இருந்துச்சு. அந்த விதையை பார்த்து அந்த தோட்டத்துல இருந்த மத்த பெரிய மரங்கள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நீ எப்பயுமே இப்படிதான் சின்னதா இருப்பியா, உன்னால வளரவே முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விதை வந்து அதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாம அது பாட்டுக்கு தினமும் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவரு என்ன பண்ணாருன்னா, இந்த விதையையும் எடுத்து மரமா வளரட்டும் அப்படின்னு சொல்லி மண்ணில் புதைச்சி வச்சாரு. அதுக்கப்புறமா சில மாதங்கள் கழிச்சு அதுக்கு சரியா தண்ணி எல்லாம் ஊத்தி சூரிய ஒளியெல்லாம் நல்லா பட்டு அந்த சின்ன விதையும் ஃபர்ஸ்ட் செடியா வளர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா சில வருடங்கள் போக போக அது ரொம்ப பெரிய மரமாவும் வளர்ந்து பெருசா நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ அங்க இருந்த மற்ற மரங்களை பார்த்து இது சொன்னிச்சு, எப்பயுமே ஒரு பெரிய விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனா அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வளர்ச்சியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மற்ற மரங்களுக்கு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே ஒரு நல்ல செயல் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும், ஆனா அது கரெக்டா நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் இந்த கதையோட முழுமையான அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: தேவசஞ்சித்.
0: தேவசஞ்சித், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 6th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ சைதன்யா.
0: சூப்பர். உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: அக்ஷய், பாரி, ருத்ரமணி, துகில.
0: ஓகே, சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இந்த லஞ்ச் பீரியட் பிரேக் அவர்ஸ்ல எல்லாம் வெளியில சுத்துவீங்களா?
1: இருக்கும் லஞ்ச் பிரேக்ல, இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பிரேக்ல. ஸ்நாக்ஸ் பிரேக்ல கீழே போயிட்டு இல்லைன்னா சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன் மேல. நான் மேம்ல அதை சொல்ல மாட்டாங்க. லஞ்ச் பிரேக்லயும் சுத்தி பார்த்துட்டு அவங்க வரக்கூடிய நான் வந்துடுவேன்.
0: சரி, அப்ப டைம் ஆயிடுச்சுன்னா எப்படி எஸ்கேப் ஆகி வந்துருவீங்களா? இதெல்லாம் வந்துருவேன் அப்படின்ட்டீங்க. சரி ஓகே ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தேவ் சஞ்சித் கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாண பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து, நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சோனா
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தேவ் சஞ்சித் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. ஸோ தேவ் சஞ்சித் மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டு விடுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. மேம் கிட்ட தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு இந்த ட்ரை காஃப் அதாவது வறட்டு இரும்பல் வரும் இல்லையா, ஸோ அது வரத்துக்கான முக்கிய காரணம் என்ன மேம்? அப்படி வந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் அது கொஞ்சம் கம்மியாகும்?
6: ட்ரை காஃப் பார்த்தீங்கன்னா இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மேலாக வர வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், தொண்டையில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரது யூஸ்வலி ட்ரை காஃபாக இருக்கும். அப்புறம் ஜிஆர்டின்னு சொல்லுவோம், வயதுலேருந்து ஒரு சில டைம் நம்மளுக்கு பெரியவங்களுக்கு எடுத்துகிட்டு வரும் இல்லையா, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு வந்து காஃப் வரதும் வரும், அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அந்த காஃப்லாம் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ட்ரை காஃபாக இருக்கும். அதுக்கு அதுக்குரிய ட்ரீட் பண்ணால், அந்த காஃபை ட்ரீட் பண்ணால் தான் அந்த காஃப் செட்டில் ஆகும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ட்ரை காஃப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி மேம். ஓகே, நிறைய விஷயங்கள் மேம் வந்து இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஹேபிட் டெவலப்மெண்ட்டில் முதல்ல நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த கோல்டன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும். சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ, இந்த மாதிரியான ரிக்வெஸ்டிங் வேர்ட்ஸ் இதை வந்து நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இப்போ யாராச்சும் நமக்கு ஒரு உதவி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்ல சொல்லி சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அடுத்ததாக ஏதாச்சும் நம்ம தெரியாமல் ஒரு தவறை பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி அப்படின்ற மன்னிப்பு வார்த்தையை நம்ம வந்து கேட்க சொல்லணும். அது மட்டுமே இல்லாமல் ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிக் கொடுக்கணும். இதை எங்கே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நமக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுறீங்களா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ இதை தான் வந்து கோல்டன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த வார்த்தைகளை நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை வச்சு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ குழந்தைக்கிட்ட நம்ம ஒரு வேலை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அதை செய்கிறாங்க, செஞ்சு முடிச்ச வாட்டி ஓகே தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு ஏதாச்சும் தட்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு நம்ம குழந்தைக்கிட்ட சொல்கிறோன்னா, குழந்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சுன்னா தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.
7: இங்க சட்டம்

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
4: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
3: பரவாயில்ல மச்சான், நான் 1 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
5: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: நீரின்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தேவ் சஞ்சித் கூட தான் பேச போகிறோம். அண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர். நீ என் கூட இப்போ நம்ம தேவ் சஞ்சித் கூட பேசிடலாமா? தேவ் சஞ்சித், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலில் மிஸ்கிட்ட திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா?
4: சார்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். எது கீழே போயிட்டு வந்தேன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திட்டினாங்க, அவ்வளோதான், நீ போய் உட்காந்துட்டாங்க.
3: ஆ, அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க?
4: நான் வந்து சார், ஒரு அண்ணா வந்து பால் வாங்க கிரிக்கெட் விளாடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, சார் வந்து சரி ஓகே போய் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க.
3: ஓகே ஓகே, எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த இதெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு ஸ்டடீஸ்க்கு வந்துடுவோம். உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
4: பயாலஜி.
3: ஏன்?
4: அதில் வந்து டிஃப்ரெண்ட் லெசன்ஸ்லாம் இருக்கும், எல்லாம் படிக்கவே சூப்பராக இருக்கும். எழுதுறதுக்கு எனக்கு பயாலஜினாலே சின்ன வயசுலேருந்து பிடிக்கும்.
3: அப்படியா? பயாலஜினா கொஞ்சம் டஃப்பாக இருக்குமே, இந்த டயக்ராமு எல்லாமே வருமே.
4: ஆ, அது ஈஸியாக தான் இருக்கும், நான் படிச்சிருவேன்.
3: படிச்சிருவீங்களா? சரி ஓகே, அப்போ இந்த டயக்ராம்லாம் வரும் தானே, ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரு, இந்த காக்ரோச், இதெல்லாம் வந்து உரையிற மாதிரி இருக்கும். அதெல்லாம்
4: ஆ நான் நல்லா போடுவேன்.
3: ஓஹோ, அதெல்லாம் நீங்கள் வந்து செம்மையாக பண்ணிடுவீங்களா? எனக்கெல்லாம் டயக்ராம்னாலே ம் அப்படி ஆயிரும். என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கொடுத்து வரைவேன். சரி ஓகே, நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் எங்கேயா போகிறீங்களா?
4: கிளாஸா? ஆ,
3: கிளாஸ் போகிறீங்க.
4: கராத்தே கிளாஸு, அதுக்கப்புறம் ஷிப் அபாகஸின் கீழே போயிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன்.
3: கராத்தே கிளாஸ் போகிறீங்களா?
4: சிவாலயா ஸ்போர்ட்ஸ் அகாடமி, மாஸ்டர் நேம் வந்து சென்சாய் சதீஷ்குமார் ராஜி.
3: சூப்பர். சரி, கராத்தேல நீங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க இது வரைக்கும்?
4: கராத்தேல நான் புது புது விஷயம்லாம் கத்துக்கிட்டேன். பஞ்சு, பிளாக்கு, கிக்கு, ஸ்டான்ஸு, கட்டாஸ், குமுத்தே, நிறையா மேட்சஸ்லாம் போயிட்டு வந்திருக்கேன். சேலம் ஓப்பன் சாம்பியன்ஷிப், அதுக்கப்புறம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன்.
3: சூப்பர். சரி, கராட்டேல இன்னும் என்னென்னலாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
4: இப்போ பிளாக் பெல்ட் வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
3: வெரி குட், நீங்கள் நினச்ச மாதிரியே பிளாக் பெல்ட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஆம்பிஷன் என்ன? நீங்கள் வந்து பெரிய பையனானதும் என்ன ஆகணும்னு ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க?
4: ஐபிஎஸ்.
3: ஐபிஎஸ், வாவ், சூப்பர். ஏன்
4: வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேயே ஐபிஎஸ் ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தில் வந்து நல்லா எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருந்தாங்க ஒரு ஐபிஎஸ். அவங்க வந்து அவங்கள பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு ஐபிஎஸ் ஆகணும்னு. இப்பெல்லாம் நாடக காப்பாற்றலானே.
3: வாவ், இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய தாட் உங்களுக்கு வந்திருக்கு. சூப்பர், வெரி குட். அதே மாதிரி நீங்கள் பெரிய பையனானதும் கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆயிடணும். ஓகே, இப்போது தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தேவ் சஞ்சித் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர். நீ என் கூட இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா
1: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் வந்து 4 ஸ்லைஸ், துருவன கேரட் 4 டேபிள்ஸ்பூன், துருவன கொடமிளகா 2 டேபிள்ஸ்பூன், வேக வச்ச ஸ்வீட் கார்ன் 5 டேபிள்ஸ்பூன், துருவன சீஸ் வந்து 1/2 கப், அடுத்ததாக வெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ சிம்பிளான இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வந்ததும் இந்த அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னு வைங்களேன், பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி சாண்ட்விச் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா, அச்சா நம்ம வீட்டில் இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட் ஆகி அந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் கேரட், கொடமிளகா, ஸ்வீட் கார்ன், சீஸு, உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சிடணும். இப்போ வந்து அந்த ஃபில்லிங் உள்ளே வைக்கிறோம் இல்லையா, அந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவு நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சிடணும். அடுத்ததாக ப்ரெட்டில் லைட்டாக அந்த பட்டரை தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த காய்கறி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளார வச்சு நம்ம வந்து முன்னாடி பின்னாடி ஒரு ஒரு ப்ரெட்டு வச்சு லைட்டாக தோசைக்கல்லில் ஹீட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான இந்த வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரட், கொடமிளகா, ஸ்வீட் கார்ன் இது மூணிலுமே ஃபைபர், நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இது எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது கூட நம்ம வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னு வைங்களேன், செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதையே இன்னும் நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது கூட லைட்டாக பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பன்னீர் இருக்கு இல்லையா, அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டோம்னு வைங்களேன், இன்னும் ப்ரோட்டீன் அதாவது புரத சத்தும் இது கூட ஆட் ஆகிடும். இன்னும் சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கிடைக்கும். ஸோ ஈவினிங் டைமில் இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலயமா உங்களோட ஃபீட்பேக்கை கன்வே பண்ணிடுங்க. இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம். அண்ட் உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா, கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தேவ் சஞ்சித் தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம தேவ் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூல்ல எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு இந்த கிளாஸ் ரூம் பிஹேவியரை சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர் சைட்ல இருந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க மேம்?
5: கிளாஸ் ரூம்ல பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவனுக்கும் தனித்தனியாக இருக்க ஒரு விஷயம். ஒரு பையன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மரியாதை தந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். அதுவே இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு கூட கேட்காம இருப்பான். அது நான் ஒவ்வொரு ஆசிரியர்களும் கடும் பயங்கரமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். கிளாஸ் ரூம்லேயும் ஆகட்டும், ஒரு பள்ளியிலையும் ஆகட்டும், அதெல்லாம் பண்ணக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆசிரியர் அவனுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறது அது டீச்சருடைய கணந்தான். கண்டிப்பாக அது கிளாஸ் ரூமை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தைய வந்து ஒரு நல்ல குட் இந்த சொசைட்டிக்கு உண்டான குட் பிஹேவியரை கொண்டு வந்து ஒரு டீச்சருடைய இம்பார்ட்டண்ட் ரோல்.
4: கட்டாயமாக மேம். ஸோ குட் பிஹேவியர் அப்படிங்கிறது டீச்சர் சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து தான் வரும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நம்ம தேவ் சஞ்சித் கூட பேசிடலாமா? தேவ் சஞ்சித், உங்களுக்கு சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்களா?
6: சிப்ளிங் இருக்காங்க. பேர் வந்து தேஜஸ்வினி, அவளும் கராத்தே கிளாஸ் வரும்.
4: ஓஹோ, ரெண்டு பேருமே ஒட்டுக்கா கராட்டே கிளாஸ் போறீங்களா? சூப்பர். சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் அப்ப வீட்ல ஒண்ணா விளையாடுவீங்களா?
6: நான் விளையாடுவேன், அவன் விளையாட வருவா. நான் கிரிக்கெட் விளையாட சொன்னேன்னா அவன் கிரிக்கெட் விளையாட வருவா. அண்ணா, எனக்கு கிரிக்கெட்லாம் விளையாட பிடிக்கும், ஆனால் மேட்ச் எல்லாம் பார்க்க பிடிக்காதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கூட்டிகிட்டு போவான்.
4: ஓ, கண்டிஷன் போட்டு தான் வரேன்னே சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே. சரி, சண்டையெல்லாம் போடுவீங்களா?
6: சண்டையா? நிறைய சண்டை போட்டிருக்கோம்.
4: சண்டைலாம் வரும், ஆனால் வந்து லாஸ்ட்டாக சேர்ந்துருவீங்களா?
6: அவளே வந்துடுவான் என்கிட்ட.
4: ஓ, அவங்களே வந்து பேசிடுவாங்க. வெரி குட், இப்படி தான் இருக்கணும். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
4: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து நிகழ்ச்சியில் டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்கள் கூட வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஸ்ரீஹரணி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. ஓகே, பாய் பாய் மக்களே. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மணியோ எட்டாச்சு, உங்க தருணும் வந்தாச்சு, உங்க கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடையே கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதத்தால நானுமே ரொம்ப அருமையா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதியில ஆஸ்திரேலியாவோட நீலமலை பகுதியில இருக்கக்கூடிய மவுண்ட் யார்க் அப்படின்ற ஒரு மலைப்பகுதியை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்த மவுண்ட் யார்க் மலைப்பகுதி சிட்னில இருந்து சுமாரா 150 கிலோமீட்டர் மேற்குலயும் மவுண்ட் விக்டோரியா பக்கத்திலயும் அமைஞ்சிருக்குதுங்க. கடல் மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா சுமாரா 1061 மீட்டர் உயரம் கொண்டதா இருக்கு. ப்ளூ மவுண்டன்ஸ் மலைத்தொடரோட எக்ஸ்ப்ளோரர் ரேஞ்ச் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மவுண்ட் யார் இயற்கை அழகுக்கும் வரலாற்று பெருமைக்கும் பெயர் பெற்ற இடமா இருக்குங்க. இந்த மலையோட உச்சி பகுதியிலிருந்து பார்க்கும்போது விரிந்த ஹாட்லி பள்ளத்தாக்கு கண் முன்னாடி விரியும். பசுமையான பள்ளத்தாக்குகள், தொலைவுல நீளக்கூடிய மலைத்தொடர்கள், திறந்த வானம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஓவியத்தை மாதிரி காட்சி அளிக்குது. குறிப்பா சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்கள்ல இங்க இருக்கக்கூடிய நிறங்களோட மாற்றம் பயணிகளை மெய்மறக்க செய்யுது. மவுண்ட் யார்க் முழுசுமே யூகலிப்டஸ் காடுகள் சூழ்ந்திருக்கு. சின்ன ஓடைகள், பாறை சரிவுகள், அமைதியான காட்டு நடைபாதைகள், இது எல்லாமே இயற்கை நேசிகளுக்கு சிறந்த அனுபவத்தை கொடுக்குது. பெர்கோ பிரஸ் பாஸ், காக்ஸ் ரோட், லாக்கியர்ஸ் ரோட் மாதிரியான வரலாற்று பாதைகள் இன்னைக்குமே நடைபயணிகளால பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. இந்த மலையோட வரலாறு மிகவும் முக்கியமானது. 1813 ஆய்வாளர்கள் கிரிகோரி பிளாக்ஸ்லேண்ட், வில்லியம் லாசன் மற்றும் வில்லியம் வென்ட்வர்த் இவங்க எல்லாமே நீலமலைகளை வெற்றிகரமா கடந்தப்போ மேற்கு பகுதிய முதல் முறையா இங்கிருந்து பார்த்ததா வரலாறு சொல்லுது. அந்த பயணம் ஆஸ்திரேலியாவோட உள்நாட்டு பகுதிகளை குடியேற்றத்துக்கும் விவசாயத்துக்கும் திறந்த முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு அந்த சாதனையை நினைவு கூறக்கூடிய நினைவு சின்னங்கள் மலையோட உச்சியில அமைக்கப்பட்டிருக்கு. மவுண்ட் யார்க் அப்படின்றது வெறும் மலை மட்டும் இல்லைங்க, அது ஆஸ்திரேலிய ஆய்வு பயண வரலாற்றோட ஒரு உயிருள்ள அருங்காட்சியகம். பழைய சாலைகளோட சுவடுகள், கிணறுகள், கல் சுவர்கள் எல்லாமே அந்த காலத்தோட கதைகளை இன்னமுமே அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கு. பறவைகளை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த இடம். பல உள்ளூர் பறவை இனங்கள் இங்க வாழ்ந்துட்டு வருது. அமைதியா நின்னு கவனிச்சோம் அப்படின்னா இயற்கையோட இசைய நேரடியா கேட்க முடியும். மவுண்ட் யார்க் நமக்கு நினைவூற்றது இயற்கை ஒரு பாடசாலை, வரலாறு தான் அதோட ஆசிரியர், பயணம் தான் அதோட அனுபவம் அப்படின்னு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் August 9 உலக பழங்குடியினர்கள் தினம் கொண்டாடப்பட்டதுங்க. அந்த கொண்டாட்டத்தப்போ கோவிந்தன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேன். அவரு தான் வந்துட்டு பழங்குடியின மக்கள் பேரவையோட தலைவராக இருக்காரு. இவர்கிட்ட வந்துட்டு இந்த கலையை பற்றி கேட்கும்போது நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த கலையெல்லாம் வந்துட்டு நம்ம தான் வந்து பாதுகாக்கணும், அரசாங்கம் இதுக்கு ஏதாவது வழிமுறை செய்யணும் அப்படின்ற சில கோரிக்கைகளையுமே முன் வச்சாரு. வாங்க

0: அவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: சேர்வேட்டனா சாமிக்கு சேவை பண்றோம். அந்த சேவை வந்து அது மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்காதன்றான். மண் குதிரை மேல ஏறி உட்காந்தா அந்த குதிரை ஆத்துக்கு போகுமா? போகாது. அது களத்தால் மறுவுது. அது மாதிரி சேவை என்பது சேர்வையா மாறுது. கடவுளுக்கு சேவை செய்யற ஆட்டம் சேவையா, அது மாதிரிதான். கலாச்சாரத்தில் கும்மி பாடல் இருக்கு. செத்தா ஒப்பாரி, செத்து போயிட்டா ஒப்பாரி. ஒரா ஓரா அந்த தோட்டத்தில் உரத்தான் வச்சா வெளியே இருக்கா, காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன், காகிதம் போட்டான் எங்க நிலத்தை விற்கிறதுக்கு அவன் எங்கே சொல்றான்னு ஒரு முன்னெல்லாம் பாடுவோம். அது மாதிரி எங்க மக்கள் ஒப்பாரி, செத்தா ஒப்பாரி பாட்டு பாடுவான். கும்மி பாட்டு திருவிழானா கும்மி பாட்டு பாடுவான். அதெல்லாம் அவங்களை ஊக்கப்படுத்தணும். அந்த கலைஞர்கள் அரசு வந்து பழங்குடி மக்களுடைய கல்வியும் கலாச்சாரமும் பாரம்பரியமும் உயிரோடு இருக்குன்னு அரசு சிறப்பாக கவனம் செலுத்தணும். அதுக்கு தான் இந்த கலையெல்லாம் நம்ம மட்டும் உலக பழங்குடியத்தில் இவ்வளோ நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட இவ்வளோ திறன் இருக்கு, ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நாங்கள் வர இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. கோலாட்டம், குச்சாட்டம், கும்மி ஆட்டம், ஒப்பாரி ஆட்டம், அட்டைக்குழல் ஆட்டம், பட்டைக்குழல் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்கள் இனத்தலோட அடையாளம். அது அந்த மாதிரி பாட்டெல்லாம் அரசு வந்து இனம் கண்டு கண்டெடுத்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து நெறிப்படுத்தினாங்கன்னா எங்கள் கலை வளரும், எங்கள் சமுதாயம் வளரும், எங்கள் மக்களுக்கு அதில் அந்த பாரம்பரிய கலைகள் அழிஞ்சிட்டு போகும். தெற்கூத்து எல்லா ஜாதியிலையும் ஆடுறாங்க, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு ஒரு ஒரு ஸ்டெப் இருக்குது, அந்த அதுவும் பாதுகாக்கும். இந்த மாதிரி பழங்குடி மக்களுடைய அடையாளப்படுத்தி அவங்கள உயர்த்தணும்னா, அவங்களுடைய கலைகளையும் வாழ்வியலையும் உயர்த்தணும்னா அரசு சிறப்பு கவனம் செலுத்தினா மட்டும்தான் என் பழங்குடி மக்கள் நல்லா இருக்கும். இல்லைனாக்கா கையேந்து பையோட நிற்கணும், நாங்களும் பத்தோட பண்ணணும் தப்போம்.
0: ரொம்ப பொறுமையாக நமக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு கோவிந்தன் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. கண்டிப்பாக கலை காக்கப்பட வேண்டியதுண்ணா. அதனால தான் நம்மளோட நிகழ்ச்சியில் ஏற்காடு மக்களோட இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட பங்களிப்புக்காக. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும்.

எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க இருந்தாங்க நேர்களே. மங்களம் கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ, அதாவது செம்மனத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அருமையா விநாயகர் பாடலை நமக்காக பாடினாங்க. அது கும்மி அடிச்சுட்டே பாடினாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும். அந்த பாடலை உங்களால பார்க்க தான் முடியாது, ஆனா கேட்க முடியுமில்ல. ஏதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க.

எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். இந்த பாடலை பாடி கொடுத்த மங்களம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு நேர்களே, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வரும் தாங்க. நேர்களே, நம்ம பாம்பை கண்டா படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நம்ம சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காடு பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பாம்பை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோங்க. அந்த பாம்போட பேர் என்ன தெரியுமா? மூங்கில் குழி விரியன். இந்த பாம்பை இந்திய பச்சை குழி விரியன் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இந்த பாம்பு இந்தியாவோட தெற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் அதிகமாக இருக்குங்க. விஷம் இருக்கக்கூடிய குழிவிரியன் இனத்தை சேர்ந்தது. இதோட உடல் பொதுவா பழுச்சுன்னு பச்சை நிறத்துல இருக்கும். சில நேரங்கள்ல மஞ்சள் கலந்த பச்சை அப்படி இல்லைன்னா பழுப்பு கலந்த நிறத்திலையும் இருக்கும். வாலோட நுனியில மஞ்சள் அல்லது சிவப்பு நிறத்துல இருக்கிறது இதோட தனி சிறப்புகள்ல ஒன்னா இருக்கு. பலருமே பெயரை வச்சு இது மூங்கில் காடுகள்ல மட்டும் வாழுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் தப்பு. இது புதர்கள், சின்ன மரங்கள் மற்றும் நீரோடைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமையான பகுதிகளில் அதிகமாக வாழுது. குறிப்பாக இரவு நேரங்களில் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இயங்கும். பகலில் மரங்களோட கிளைகளில் அமைதியாக ஓய்வெடுக்கும். மூங்கில் கொழி விரியன் ஒரு சிறந்த வேட்டைக்காரன். பள்ளிகள், சின்ன எலிகள் மற்றும் சின்ன பறவைகளையே முக்கிய உணவாக சாப்பிடுது. இதனால் இயற்கையில் எலி எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவுது. இதனால இது சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பயனுள்ள உயிரினமாகவும் இருக்கு. இப்போ முக்கியமான விஷயம்ங்க, இந்த பாம்பு விஷம் இருக்கக்கூடிய பாம்பு. அச்சுறுத்தப்பட்டதா உணர்ந்தா நம்மளை கடிச்சிடும். அதனால காட்டு பகுதிகள், தோட்டங்கள் அப்படி இல்லைன்னா மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் நடக்கும்போது கவனமாக இருக்கணும். கைகளால் தொடரத்துக்கே முயற்சி செய்யக்கூடாது. பாதுகாப்பான தூரத்துல இருந்து மட்டும் இதை பார்க்கறதே நல்லதுங்க. இனப்பெருக்கம் பற்றியும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது இந்த பாம்பில். இந்த பாம்பு முட்டைகளை உடலுக்குள்ளே வளர்த்து அதுக்கப்புறம் குட்டிகளை ஈனக்கூடிய வகையை சேர்ந்தது. ஒரு பெண் பாம்பு பொதுவாக 6-11 குட்டிகள் வரைக்கும் இடுமாங்க. நேர்களே, எல்லா பாம்புகளும் மனிதனுக்கு எதிரி இல்லை. அது இயற்கை சங்கிலியோட முக்கிய அங்கங்கள். பாம்புகளை கொல்றதுக்கு பதிலாக அதை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பாக நடந்துக்கிறது தான் சிறந்த விஷயமா இருக்குங்க. இயற்கையை நேசிக்கலாம், உயிரினங்களை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு எபுராரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலிய மாநிலத்தில் பில்பாரா பகுதியில் வாழ்ந்த ஒரு முக்கியமான பழங்குடியினரை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் தருண் தாங்க. எபுராரா மக்கள் டாம்பியர் தீவு கூட்டம் மற்றும் நிக்கோல் விரிகுடாவை சுற்றிய பகுதிகளில் பாரம்பரிய உரிமையாளர்களாக பல ஆயிரம் வருஷங்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. கடல், தீவுகள், மலைகள் மற்றும் இயற்கை வளங்களோட ஒன்றிணைந்த வாழ்க்கை முறையை இவங்க பின்பற்றினாங்க. இவங்களோட மொழி யபுராரா மொழி அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது அண்டை பழங்குடி மக்களோட மொழிகளோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததா ஆய்வுகள் தெரிவிக்குது. மொழி அப்படின்றது ஒரு சமூகத்தோட அடையாளம் மட்டுமல்ல, அவங்களோட வரலாறு, அறிவு மற்றும் கலாச்சாரத்தை தலைமுறைகளுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பொக்கிசம் தாங்க. 1817 வருஷம் ஆஸ்திரேலிய கடற்கரையை ஆய்வு செஞ்ச கடற்பயணத்தப்போ ஐரோப்பியர்கள் முதல் முறையாக எபுராரா மக்களோட தொடர்பு கொள்ள முயற்சித்ததா வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுதுங்க. மொழி புரியாத சூழ்நிலை இருந்தப்பையும் சைகைகள் மற்றும் மரியாதையான அணுகுமுறை மூலமாக அவங்களோட தொடர்பு ஏற்படுத்த முயற்சிக்கப்பட்டதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஐரோப்பிய குடியேற்றம் எபுராரா மக்களோட வாழ்க்கையை கடுமையாக பாதித்தது. தங்களோட பாரம்பரிய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக எபுராரா மக்கள் அண்டைய பழங்குடி சமூகங்களோடு இணைந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 1868 வருஷம் நடந்த ஒரு சம்பவம் அவங்களோட வரலாற்றில் மிகுந்த சோகமான நிகழ்வாக பதிவாகியிருக்கு. சில காவலர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து எபுராரா மக்களோட முகாம்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. இன்னைக்கு பறக்கும் நுரைப்படுகொலை அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய அந்த சம்பவத்தில் பல எபுராரா மக்கள் உயிரிழந்ததாக வரலாற்று பதிவுகள் சொல்லுது. இந்த நிகழ்வு அவங்களோட சமூகத்தையும் பாரம்பரிய வாழ்க்கை முறையையும் பெருசாக சிதைச்சதுங்க. இருந்தாலுமே எபுராரா மக்களோட பாரம்பரியம் இன்னமுமே அழியலை. அவங்களோட பழமையான பாறை ஓவியங்கள், பாறை செதுக்கல்கள், அரைக்கும் கற்கள், முகாம்களோட எச்சங்கள் மற்றும் தொல்பொருள் சான்றுகள் ஆயிரக்கணக்கான வருஷங்களா அவங்க இந்த நிலத்துல வாழ்ந்ததற்கான உறுதியான ஆதாரங்களா இருக்குங்க. குறிப்பா சில பாறை ஓவியங்கள் 25,000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஆய்வாளர்கள் நினைக்கிறாங்க. நேர்களே, எபுராரா மக்களோட வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. ஒரு சமூகத்தோட மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டிய உலக பொக்கிசமாக இருக்கு. அவங்களோட வாழ்க்கையையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிறது மனிதகுலத்தோட பன்முகத்தன்மையை மதிக்க நம்மளை ஊக்குவிக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியிலே நம் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: கோணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு தாயோட கதை, ஒரு மகனோட கதை. 23 வருடங்கள் பஞ்சாப்பில் கொத்தடிமையாக இருந்த மகனை அவங்களுடைய தாய் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு கதையை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது, விருதுநகரை சேர்ந்த சுந்தரி, அதற்கப்புறம் அவங்களுடைய கணவர் ராமமூர்த்தி, இவங்க ரெண்டு பேருமே 2 மகன்களோடு வாழ்ந்து வந்தாங்க. 2000 அந்த ஒரு காலகட்டங்களை பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய பணி காரணமாக கோயம்புத்தூர் வந்து வராங்க, கோவைக்கு வராங்க. கோவையில் சாய்பாபா காலனியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்போடு நிற்கிறாரு அவங்களுடைய மகன் பிரகாசம். அதற்கப்புறம் சின்ன சின்ன கூலி வேலைக்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கிறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கு 16 வயசு இருக்கிற ஒரு சமயத்தில் வேலையை தேடி வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்படி போன அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கே போனார்னே தெரிலிங்க. பல வருஷங்களாக அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியவே இல்லை எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய இளைய மகன் பிரபு, இவங்களுடைய அப்பா அம்மா சுந்தரி, கணவர், இவங்க 3 பேரும் பார்த்திங்க அப்படின்னா அவரை அன்னையிலேருந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகுதுங்க அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி 3 பேரும் தேடிட்டுருக்க ஒரு சமயத்தில், 23 ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சாப்பில் கொத்தடிமையாக வேலை பார்த்து வர ஒரு தகவல் ஒரு தொண்டு நிறுவனம் மூலியமாக இவங்க கிடைக்குது. அதற்கப்புறமா அவரை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு கதையை இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், பாட்டை கேட்டுருங்க.
2: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் MS வங்கர். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். நீங்கள் கேட்க போகிற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புழா பண்ணி அதை திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
2: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
1: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
3: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. விருதுநகரை சேர்ந்த சுந்தரி, அதற்கப்புறம் அவங்களுடைய கணவர். பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2000 அந்த ஆண்டில் கோவைக்கு ஒரு வேலை சம்மந்தமாக வராங்க, ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுடைய மகன்கள் வந்து அங்கே தான் படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்கூல் போகிறத நிறுத்திட்டு அவருடைய பெரிய மகன், மூத்த மகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டை விட்டு ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஒரு 23 ஆண்டுகளாக அவர் எங்கே போனார் அப்படின்னு தெரியலைங்க. அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து புகார்லாம் கொடுத்து துளவுறதுக்கான முயற்சியெலாம் பண்ணுறாங்க. அவங்களுடைய தாயார் பிரகாசம் காணாமல் போன நாள்லேருந்து நிறைய இடங்களில் தேடி இருக்கிறாங்க. தொலைந்து போன 2 மாதத்துக்கு பிறகு சென்னையிலிருந்து ஒரு முறை இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு டெலிஃபோன் பூத் மூலமா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் ஒரு கடைக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கடையில் போயிட்டு பேசுகிறதுக்குள்ளே ஃபோனை வச்சுருக்காங்க பிரகாசம். அப்போ என்ன நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டில் சரி நம்ம பையன் ஏதாவது ஒரு டீ கடையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையோ பார்த்துட்ருப்பாங்க, திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலுமே இல்லை, அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, ஃபோனும் வரல. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேதனையை கொடுக்குதுங்க. தினமும் அவங்க வந்து ரோட்லலாம் பயணிக்கும்போது யாராவது இவர் வயசில் இருக்கிற ஒருத்தர் படுத்திருந்தா நம்மளுடைய மகனாக இருக்குமோ, இப்படி சாப்பாடு இல்லாமல் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்துருப்பாங்க, பார்த்துருக்குறாங்க. ஆனால் அது அவங்களுடைய மகனாக இல்லாதப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்திருக்குங்க. ஐயோ மகன் என்ன பண்ணுறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் தேடுறதையே வந்து விடுறாங்க. எங்கேயாச்சும் பிரகாசம் நிச்சயமாக வந்து உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசை வந்து தேத்திக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் நடந்தது என்ன, இப்படி பிரகாசம் திரும்ப இவங்க கூட வந்தார் அப்படின்ற கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்டா.
2: டேய், அந்த பொண்ணு உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா.
1: பரவாயில்ல மச்சான், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
3: ஏன் உனக்கு இந்த வேலை?

0: மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: அது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். விருதுநகரை சேர்ந்த சுந்தரி ராமமூர்த்தி, இவங்க இருவரும் தம்பதிகள். 2000 அவங்க வந்து பிழைப்பு தேடி கோவைக்கு வராங்கங்க. இவங்களுக்கு 2 மகன்கள். 2 மகன்களும் அங்கே படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் படிப்பு நிறுத்திட்டு அவருடைய பெரிய மகன், மூத்த மகன் பிரகாசம் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு 16 இருக்கும்போது வீட்டை விட்டு வேலை தேடி வெளியே போயிடுறாருங்க. அப்போ அவர் வந்து காணாமல் போகிறாரு. ஆனால் எங்கேயாவது பையன் ஒரு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான், திரும்ப வந்துடுவான் அப்படின்ற நம்பிக்கையில் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் தொலைவு பார்க்குறாங்க, அப்பையும் வந்து கிடைக்கலைங்க. எங்கேயாவது இவர் வயசில் இருக்கிற ஒருத்தர் ரோட்டோரமாக இருந்தால் நம்ம மகனாக இருக்குமா அப்படின்னு போய் பார்க்குறாங்க, அப்பையும் வந்து அந்த மாதிரி வந்து கிடைக்கலைங்க. ஒரு கட்டத்தில் தேடுறதையே வந்து விடுறாங்க அவங்களுடைய தாயார். உண்மையிலேயே அந்த ஒரு தருணம் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நம்மளுடைய மகன் எங்கேயாவது அந்த உயிரோடு இருப்பான், ஏதாவது வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசை சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கொரோனா காலம், நம்ம எல்லாருமே அந்த ஒரு டைமை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்போ சுந்தரி அவங்களுடைய கணவர் வந்து இறக்குறாங்க. அதற்கப்புறம் தன்னுடைய மகனோட ஞாபகம் சுந்தரி அவங்கள வந்து சூட ஆரம்பிச்சிருக்குங்க. தன்னுடைய மகன் எங்கேயாவது வந்து உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிறாங்க. அதற்கப்புறம் பஞ்சாப் மாநிலம் அஜ்னாலா அப்படின்ற ஒரு ஊரில் 15 மேலாக பிரகாசம் கொத்தடிமையாக இருக்கிற ஒரு தகவல் இவங்களுக்கு வந்து தெரிய வருது. பஞ்சாப் மாநிலம் பட்டியாலாவில் இருக்கக்கூடிய அப்னா ஃபர் சேவா சொசைட்டி அப்படின்ற தொண்டு நிறுவனம் அவரை வந்து மீட்கிறாங்க. அவங்கள மீட்டு சுந்தரிக்கு வந்து அந்த தகவலை வந்து தெரிவிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அவங்களுடைய தாயாருக்கு வந்து கிடைக்குதுங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாங்க. பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: அண்ணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, விருதுநகரை சேர்ந்த சுந்தரி, அவங்களுடைய கணவர் ராமமூர்த்தி, அவங்களுடைய மகன் பிரகாசம் மூத்த மகன். ஒரு கட்டத்தில் அவருக்கு 16 வயசு இருக்கும்போது வேலை தேடி எங்கேயோ போகும்போது ஒரு இடத்துல மாட்டிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 23 வருஷங்களாக அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு அவங்க வீட்டுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு தகவல் வருது, பஞ்சாப் மாநிலம் பட்டிலாவில் இருக்கக்கூடிய அப்னா பர் சேவா சொசைட்டி அப்படின்ற தொண்டு நிறுவனம் அவரை அந்த கொத்தடிமையிலிருந்து மீட்டு தகவலை சுந்தரி அம்மாவுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் ஒருவருடைய உதவியோட கோவை மாவட்ட ஆட்சியர் அவருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களோட உதவி மூலமா சுந்தரி அம்மா பஞ்சாபுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட 23 வருஷங்களாக அவர் எங்கே இருக்கிறாருனே தெரியலைங்க. அவ்வளோ பெரிய ஒரு மன கஷ்டம் அவங்களுக்குள்ளார வந்துருக்கு. அதே மாதிரி அவங்க பையனுக்கும் வந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அங்கே போனதும் தன்னுடைய தாயும் பிரகாசமும் கட்டி அணைத்து அவங்களுடைய அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவைக்கு வந்து வராங்க பிரகாசம் சுந்தரி அம்மா. இந்த மாதிரி ஒரு தகவல் அவங்களுக்கு வருது, தன்னோட பையன் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அவரை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப ஒரு வருத்தமாகவும் கஷ்டமாகவும் அவங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க. 16 வயசில் அவர் வந்து போனார். அப்போ அவருக்கு வந்து ஒரு நல்ல துணி வாங்கி கொடுக்க முடியல, சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல, இனி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

இவங்களுடைய தாய் வந்து நினச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி போட்டுருந்த ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, தன்னுடைய மகன் காணாம போகி ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப தன்னுடைய அம்மா கிட்டே வந்து சேர்ந்த ஒரு கதையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ராமமூர்த்தி, அதற்கப்புறம் சுந்தரி, இவங்களுடைய மகன் பிரகாசம், அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு தம்பியும் இருக்கிறாங்க. 16 வயசில் வேலை தேடி எங்கேயோ போகும்போது ஒரு இடத்துல கொத்தடிமையாக மாட்டிக்கிறார். பல வருடங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தன்னுடைய மகன் கொத்தடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து ஒரு அமைப்பு வந்து மீட்டு திரும்ப கோவைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுடைய தாயும் வந்து பஞ்சாப் போயிட்டு தன்னுடைய மகனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திரும்ப தன்னுடைய மகன் வந்து சேர்ந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து கொடுத்துருக்குங்க. இவருடைய தம்பி, அவரும் தன்னுடைய அண்ணன் கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாருங்க. அதாவது அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு காலைக்குள்ளார தான் இருக்கிறாங்க எல்லாருமே, ஃபேமிலி எல்லாருமே. திரும்ப கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம். சின்ன வயசில் அவங்க அண்ணாவுக்கு இவர் வந்து எதுவுமே பண்ணலை, இனிமேலாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆசைங்க. அதாவது ஊருக்கு போயிட்டு நண்பர்கள் எல்லாத்தையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கணும், கோயில்கள் சுற்றுலாத்தலங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும், அங்கே போய் சுற்றி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா பஞ்சாபில் பிரகாசமும் அவர்களும் வந்து பார்த்திங்க, பிரகாசம் வந்து அவர்கள் அவர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு கொத்தடிமையாக இருந்தாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் வந்து இருந்தாருங்க. ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தால் அவர் திரும்ப கூட வந்திருக்க முடியும். திரும்ப வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களை ஒரு அமைப்பு, ஒரு தொண்டு நிறுவனம் மீட்டு கொண்டு வந்து திரும்ப தன்னுடைய அம்மாவோட சேர்த்துருக்குறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயங்க. உண்மையிலேயே வந்து இந்த கதை எல்லாரையுமே வந்து கலங்க வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி நேர்களே, பாய் பாய் நேர்களே.